புனித அந்தோனியார் படப்பாடல். ஒலிக்கும் குரல்கள் வாணித்தேயராம் குழுவினர். இந்த பாடல் ஒலிக்கும் நேரம் 5:36.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலுக்கி இருப்பது டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா, பேபி சிவாங்கி ஆகியோர் பாடிய பாடல், படம் பசங்க.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸின் ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1947 வைசாக மாதம் 15 தேதி, திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் சித்திரை மாதம் 22 தேதி, 2026 ஆண்டு மே மாதம் 5 தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: இல்லறம் நடத்துவோர் என்போர் தொடர்புடைய உறவினர், நண்பர், வறியவர் ஆகிய மூன்று வகையினருக்கும் நல்ல துணை ஆவர். குறள் எண் 41, அதிகாரம் இல்வாழ்க்கை.
1: இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றில் நின்ற துணை.
0: இல்லறம் நடத்துவோர் என்போர் தொடர்புடைய உறவினர், நண்பர், வறியவர் ஆகிய மூன்று வகையினருக்கும் நல்ல துணை ஆவர். குறள் எண் 41, அதிகாரம் இல்வாழ்க்கை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது.

0: அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும் போடோலண்ட் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்சன் கோம் ஆகியோர் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:02. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க நிகழ்ச்சியும் நேரமும். இன்று காலை 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், இன்று காலை 7 வணக்கம் பரணி, காலை 8:02 திரையருவி, இன்று காலை 8:50 சைபால் வழங்கும் தெங்கச்சி கோஸ்வாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், காலை 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் இன்றைய தலைப்பு குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா அல்லது ஆண்களின் பொறுப்பா, 10:02 மனம் விரும்புதே முற்பகல், 11:02 வெளிச்சம் நிகழ்ச்சி, பிற்பகல் 12 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் உணவும் உணர்வும், பிற்பகல் 1 நலம்தானா நிகழ்ச்சியில் முதலாவதாக மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து உலக ஆஸ்துமா தின சிறப்புரை வழங்குபவர் நுரையீரல் மருத்துவ நிபுணர் டாக்டர் முஹைதீன் ஹாஜி அவர்கள். அதனைத் தொடர்ந்து கோவைக்காயின் நன்மைகள். 1:55 திரை இசை, பிற்பகல் 2:15 மணித்திறநாடு நிகழ்ச்சியில் இன்று சித்திரை திருவிழா குறித்து கேட்க இருக்கிறீங்க. 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், மாலை 6 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 பக்தி மாலை, 7 திரை இசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன் அவர்கள், 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், இரவு 8:05 குக்கு, 9:15 துறை இசை, 9:30 இலக்கியச்சாரல். இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் இன்று சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், இரவு 10 தாலாட்டும் தென்றல். நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேயர்களே, உங்கள் இமைகள் திறக்கும் இந்த நாள் சுமைகள் இல்லாமல் சுகமாயமைய வாழ்த்துக்கள்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. நேரம் சரியாக 6:17.

0: சைவாலின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. வாழ்க்கையை வசப்படுத்திக் கொள்வதை விட அதை சீர்

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களை நேரம் சரியாக காலை 6:35. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. தொடர்ந்து கேட்கலாம் உழவர்களுக்கான தகவல்.
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: பயர் வகை பயிர்களில் பூக்கின்ற 25% பூக்களே காய்க்கும். பூச்சி நோய் தாக்குதல்

0: நூட்ட பற்றாக்குறை, கடுமையான வறட்சி, நீர் தேங்குதல், காற்றின் வேகம் அதிகமாக இருத்தல் போன்ற காரணங்களால் பூக்கள் அதிகம் உதிர்கின்றன. பயிர் ஊக்கியாக நாப்தலின் அசிட்டிக் ஆசிட் தெளித்து பூ உதிர்வை கட்டுப்படுத்தலாம். இதனால் 10-20% மகசூல் அதிகரிக்கும். நெற்பயிரில் சாம்பல் சத்து பயிரின் வளர்ச்சிக்கு மட்டுமின்றி வறட்சி மற்றும் உப்புத்தன்மையை தாங்கும் சக்தியை அதிகரிக்கிறது. நேரடி நெல் விதைப்பு மற்றும் நெல் தரிசு பயிர்களில் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ் 1% உரத்தை பூக்கும் பருவத்தில் தெளிப்பதன் மூலம் இலைகளின் வழியாக வெளியேறும் நீரின் அளவை பாதியாக குறைத்து விளைச்சலை அதிகரிக்கலாம். 2% டிஏபி கரைசலை தரிசு நில நெல் சாகுபடியில் விளைச்சலை அதிகரிக்க பூக்கும் பருவத்தில் தெளிக்க வேண்டும். சோளம் மற்றும் கம்பு பயிரின் விளைச்சலை அதிகரிக்க 0.5% துத்தநாக சல்பேட், 0.5% காப்பர் சல்பேட் மற்றும் 0.2% போரிக் அமிலம் கரைசலை பூக்கும் முன்பும் பூக்கும் பருவத்திலும் தெளிக்க வேண்டும். டிஏபி கரைசலை இலைவழியாக தெளிப்பதன் மூலம் தழைச்சத்து மற்றும் மணிச்சத்து இலைவழியாக உள்ளே சென்று மாவுச்சத்து உற்பத்தியை அதிகரிக்கிறது. பயிரில் பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. பூ பிஞ்சுகள் உதிர்வதை தடுத்து அதிக காய்கள் பிடிக்க உதவுகிறது. 20% வரை மகசூல் அதிகரிக்கிறது. விதைகளின் பளபளப்பு தன்மையை அதிகரிப்பதால் வணிக ரீதியாக நல்ல விலை கிடைக்கிறது. வேளாண் பெருமக்கள் தற்போது நெல் உற்பத்தியில் பாரம்பரிய நெல் ரகங்களை சிறப்பாக பயிர் செய்து வருவது மிகவும் மகிழ்ச்சிக்குரியதாகும். இலுப்பைப்பூ சம்பா, கொட்டாரச்சம்பா, வாழைப்பூ சம்பா, கருப்பு கவுனி, குருவிக்கார், வாசனை சீரக சம்பா, சிவன் சம்பா, கருங்குருவை, காட்டியானம், குளியடி சம்பா, தூய மல்லி, தங்கச்சம்பா, புங்கார், கிச்சடி சம்பா, வெள்ளைக்கார் குருவை போன்ற பல்வேறு பாரம்பரிய நெல் ரகங்களை சாகுபடி செய்து வருகின்றனர். இந்நெல் ரகங்களின் விதை முளைப்பு திறனை அறிந்து சாகுபடி செய்வது அவசியமாகிறது. நெல் மணிகளின் முளைப்பு திறன் 80%, அதாவது 100 நெல்மணிகளில் குறைந்தபட்சம் 80 நெல்மணிகள் முளைத்திருக்க வேண்டும். நிர்ணயம் செய்யப்பட்டு அதற்கேற்ப ஒரு ஏக்கருக்கு தேவையான விதை அளவு 24 கிலோ என்ற அளவில் பரிந்துரை செய்யப்படுகிறது. நெல்மணிகளின் முளைப்பு திறன் 80%க்கு கீழ் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஏக்கருக்கு தேவையான பயிர் எண்ணிக்கை குறைந்து அதன் காரணமாக மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. அதனால் வேளாண் பெருமக்கள் பாளையங்கோட்டை அண்ணா நகர் நிருபர் காலனி என்ற முகவரியில் செயல்பட்டு வரும் விதை பரிசோதனை ஆய்வகத்தில் தங்கள் கைவசம் உள்ள பாரம்பரிய நெல் விதைகளை 100 கிராம் அளவில் எடுத்து பாலித்தீன் பைகளில் அடைத்து முறையான விண்ணப்பத்துடன் பரிசோதனை கட்டணம் ஒரு விதை மாதிரிக்கு 80 ரூபாய் என்ற அளவில் செலுத்தி பயன்பெறுமாறு திருநெல்வேலி விதை பரிசோதனை அலுவலர் கேட்டுக்கொள்கிறார்.
1: சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தார் அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தார் அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 44 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் நேற்றைய நீர்மட்டம் 77 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.

0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. காற்று மெல்லிய தென்றல் காற்றாக வடக்கு மற்றும் வடமேற்கு திசைகளிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 25% முதல் 69% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C, அதிகபட்ச வெப்பநிலை 38°C.
1: அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம். நேற்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 42 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 22 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 24 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 65 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 20 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 25 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 36 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.
1: நேற்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகளின் விலை நிலவரம்.
0: தக்காளி குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 60 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

0: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான தகவல். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவற்றியூர், ஆர்கே நகர், பெரம்பூர், ஆயிரம்விளக்கு, செங்கல்பட்டு, திருப்போரூர், காட்பாடி, கள்ளக்குறிச்சி, நாமக்கல், குமாரபாளையம், கோபிச்செட்டிப்பாளையம், மேட்டுப்பாளையம், அவிநாசி, பல்லடம், கவுண்டம்பாளையம், ஸ்ரீரங்கம், பெரம்பலூர், தஞ்சாவூர், அறந்தாங்கி, காரைக்குடி, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, சிவகாசி, ஒட்டப்பிடாரம், சேலம் தெற்கு,

சேலம் வடக்கு, சேலம் மேற்கு உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் 14 தொகுதிகளில் அக்கட்சி வெற்றி பெற்றது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. இதில் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ஆம்பூர், வந்தவாசி, கோவை தெற்கு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, திருவண்ணாமலை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், திண்டுக்கல், வேடச்சந்தூர், அரவக்குறிச்சி, குளித்தலை, திருச்சி மேற்கு, மன்னச்சநல்லூர், சிதம்பரம், சீர்காழி, பட்டுக்கோட்டை, போடிநாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், வாணியம்பாடி

மோடி நாயக்கனூர், சாத்தூர், திருச்சுழி, திருச்செந்தூர், கோவில்பட்டி, தென்காசி, பாளையங்கோட்டை, கடையநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சி மயிலாடுதுறை, மேலூர், குளச்சல், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வாணியம்பாடி, பாபநாசம் ஆகிய தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட், தளி, திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கீழ்வேளூர், பத்மநாபபுரம் தொகுதிகளிலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி காட்டுமன்னார்கோயில், திண்டிவனம் தொகுதிகளிலும், தேமுதிக விருத்தாச்சலம் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளில் அஇஅதிமுக வெற்றி பெற்றுள்ளது. தருமபுரி, செஞ்சி, விக்கிரவாண்டி, ஜெயங்கொண்டம் ஆகிய தொகுதிகளில் பாமக வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி உதகமண்டலம் தொகுதியிலும், அமமுக மன்னார்குடி தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. எடப்பாடி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மாநிலத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். அவர் தம்மை எதிர்த்து போட்டியிட்ட தாவேக்கு ஆதரவு பெற்ற சுயேச்சை வேட்பாளரான திரு பிரேம்குமாரை 98,110 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதி 1 வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரிய கருப்பனை தோற்கடித்தார். இதனிடையே கட்சிகள் பெற்ற வாக்கு சதவீதத்தை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.119% வாக்குகளையும், அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 118 தொகுதிகள் யாருக்கும் கிடைக்காத நிலையில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக பல்வேறு கட்சிகளுடன் அக்கட்சி பேச்சுகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், மக்கள் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்பதாகவும், வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் ஏராளமான திட்டங்களை உருவாக்கி நல்லாட்சி வழங்கியதாகவும், தேர்தல் களத்தில் அதை எடுத்து கூறியே வாக்குகளை கேட்டதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை மக்களுக்காக சிறப்பான ஆளும் கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று திரு மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீதிபதிகளாகிய மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக கூறியுள்ளார். தேர்தலில் எழுச்சியுடன் முன்வந்து ஜனநாயக கடமையாற்றிய அனைத்து மக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பின்னடைவில் இருந்து தமது கட்சி விரைவில் மீண்டு வரும் என்று குறிப்பிட்டுள்ளார். கூட்டணி கட்சியினருக்கும் தங்கள் கூட்டணிக்கு வாக்களித்தவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக்க 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையை அத்துமீறி கடக்க முயன்ற அமெரிக்க கடற்படை கப்பல் மீது 2 ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு வளைகுடா பகுதிகளில் கப்பல்கள் மீது ஈரான் அண்மையில் தாக்கல்

தாக்குதல் நடத்தியதன் மூலம் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை 6% அதிகரித்துள்ளது. இரண்டாம் உலக போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடப்படுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய தலைமறைவு குற்றவாளி நவாஸ் காகட்டை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 2.15 லட்சம் டன் வர்த்தக சிலிண்டர்கள் விற்பனையாகி உள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. முதலில் பேட் செய்த லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 228 ரன் எடுத்தது. 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய மும்பை அணி 18.4 ஓவரில் இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டல்கே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுகவும் அஇஅதிமுகவும் தெரிவித்துள்ளன. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
4: நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேரம் சரியாக காலை 6:55. நேயர்கள் கேட்க இருக்கிறீங்க, சூழல் காப்பது சுகம். இன்னைக்கு சூழல் காப்பது சுகம்ல எதை பத்தி கேட்க இருக்கிறோம் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பெண்களின் மகத்தான பங்கு அப்படிங்கிற தலைப்புல தான் கேட்க இருக்கோம். இயற்கையை நாம் பூமி தாய் என்று தான் அழைக்கிறோம். ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளை பேணி காக்கிறாரோ அதே போல் இயற்கையும் நம்மை வாழ வைக்கிறது. அந்த இயற்கையை பாதுகாப்பதில் பெண்களுக்கு மிக முக்கியமான இடம் உண்டு. வீட்டை நிர்வகிக்கும் பெண்களே இந்த பூமியையும் பாதுகாக்கும் முதல் போராளியாக திகழ்கிறார்கள். ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் பார்த்தோம் அப்படின்னா, பெரும்பாலும் அந்த வீட்டின் பெண்களையே தான் சார்ந்திருக்கும். வீட்டில் மின்சாரம் மற்றும் நீரை சிக்கனமாக பயன்படுத்துவதில் பெண்கள் முன் மாதிரியாக திகழ்கிறார்கள். குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே செடி வளர்த்தல், குப்பைகளை தரம் பிரித்தல் போன்ற நற்பண்புகளை கற்றுத்தருவதன் மூலமாக ஒரு பசுமையான தலைமுறையை அவர்களால் உருவாக்க முடியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்பது நம் சமையலில் இருந்தே தொடங்கும். எப்படி பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் பைகளுக்கு பதில் துணி பைகளை பயன்படுத்துவதை பெண்கள் ஒரு சிறந்த முயற்சியாக மாற்றலாம். சமையல் அறையில் சேரும் காய்கறி கழிவுகளை கொண்டு வீட்டு தோட்டத்திற்கு தேவையான இயற்கை உரங்களை தயாரிப்பதன் மூலம் கழிவு பிரச்சனையை குறைக்கலாம். பெண்கள் இயற்கையாகவே சிக்கனமானவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் மூலமாக இந்த தேவையற்ற பொருட்கள் இருக்கு இல்லையா, அதை வாங்குவதை குறைத்து இருக்கும் பொருட்களை ரீசைக்கிள், மறுசுழற்சி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்து பயன்படுத்துவதில் அவர்கள் இன்றும் வல்லுநர்களாக இருக்காங்க. பழைய துணிகளை பைகளாக மாற்றுவது, காலி டப்பாக்களை செடி வளர்க்க பயன்படுத்த

இப்போ இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நீர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது அதிகரித்து வர நிலையில தான் இருக்குது எல்லா இடங்கள்லையுமே. இந்த நீர் சேமிப்பதில் பெண்கள் பங்கு முதன்மையானது. இந்த பாத்திரம் கழுவும் நீர், துணி துவைக்கும் நீர் போன்றவற்றை செடிகளுக்கு பயன்படுத்துவது மற்றும் மழை சேகரிப்பில் ஆர்வம் காட்டுவது, இது எல்லாமே நம்ம நிலத்தடி நீர் உயர ஒரு நல்ல வழிவகுக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு பெண்கள் அளித்த பங்களிப்பு வரலாற்றில் போற்றத்தக்கது. பெண்கள் நினைத்தால் சிறந்த மாற்றத்தை நிச்சயமாக கொண்டு வர முடியும். நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள். இதுவரை கேட்டீர்கள் சூழல் காப்பது சுகம்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 7:45 இன்றைய தினம் பற்றி கேட்க இருக்கிறீங்க. வேர்ல்ட் ஆஸ்துமா டே குறித்து கேட்க இருக்கிறீங்க.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்கிறீர்கள். வணக்கம். பரணி நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7 மணி.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.

0: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி என் பண்பலை 102.6 நேயர்கள் தொடர்ந்து கேட்கவிருப்பது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் பிஜேபி அறுதி பெரும்பான்மை பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கிறது. அம்மாநிலத்தில் உள்ள 294 தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் பிஜேபி 206 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி 81 தொகுதிகளில் வென்றது. காங்கிரஸ் கட்சி, ஆம் ஜனதா உன்னயான் கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1 தொகுதியிலும், அகில இந்திய மதசார்பற்ற முன்னணி 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. ஃபால்டா தொகுதியில் இம்மாதம் 21ஆம் தேதி மறு வாக்குப்பதிவு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பவானிபூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சுவேந்து அதிகாரி 15,000 அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் செல்வி மம்தா பானர்ஜியை வென்றார். பெர்ஹம்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் சுபத்ரா மைத்ரா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை வென்றார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மங்கலம், வில்லியனூர், உழவர்கரை, இந்திராநகர், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, முத்தையால்பேட்டை, அரியான்குப்பம், எம்பலம், நெட்டப்பாக்கம், காரைக்கால் வடக்கு மற்றும் ஏனாம் தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி மண்டிப்பேட்டை, முதலியார்பேட்டை, திருநள்ளாறு, நெரவீட்டியார் பட்டினம் ஆகிய தொகுதிகளை வென்றது. திமுக காலாப்பேட்டை, ராஜ்பவன், நெல்லித்தோப்பு, பகூர் மற்றும் காரைக்கால் தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் திருப்புவனை, மணவேலி தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி உசுடு தொகுதியிலும், லட்சிய ஜனநாயக கட்சி காமராஜ் நகர் தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேச்சை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். கேரளாவில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில்

இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை இழந்துள்ளது. 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வென்றது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 8 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், புரட்சிகர சோசியலிஸ்ட் மற்றும் பிஜேபி தலா 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரிய ஜனதாதளம் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 பேர் வெற்றி பெற்றுள்ளனர். அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கனபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி, ரஜோர்தள் ஆகிய கட்சிகள் 2 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. வாக்குப்பதிவு நடைபெற்ற 234 தொகுதிகளுக்கும் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழக வெற்றிக் கழகம் போட்டியிட்ட 233 தொகுதிகளில் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தில்லியில் நேற்று மாலை கட்சியின் தலைமையகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர், மேற்கு வங்கம், அசாம், தமிழ்நாடு, கேரள மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மக்கள் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கு தாம் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். தற்போது பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 20 மேற்பட்ட ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் கட்சி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக அவர் கூறினார். இதனால் பிஜேபி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பிஜேபி ஆட்சி செய்யும் பகுதியில் சிறந்த நிர்வாகமும் வளர்ச்சியும் இருப்பதை மக்கள் காண்பதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே பாரதம், உன்னத பாரதம் என்ற உணர்வின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாகவும், மக்களுக்கு வழிகாட்டிய பிஜேபி தலைவர் திரு நிதின் நபினை தாம் பாராட்டுவதாக அவர் கூறினார். அசாம் மக்கள் தொடர்ந்து 3வது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தேர்தலை சுமூகமாக நடத்திய தேர்தல் ஆணையம், அதிகாரிகள், பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக திரு மோடி குறிப்பிட்டார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜைராவில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. இதனால் காயமடைந்த 3 இந்தியர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் நலன் குறித்து உள்ளூர் அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டுள்ளதாக அபுதாபியில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. 12 ஏவுகணைகள், 4 ட்ரோன்கள் உள்ளிட்டவை தங்கள் நாட்டை நோக்கி வருவதை அறிந்து அவை இடைமறிக்கப்பட்டதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தது. ஈரான், அமெரிக்கா இடையே சண்டை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து முதல் முறையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நேற்று அவசரகால எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டன. பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறும், ஜன்னல்கள் மற்றும் திறந்தவெளி பகுதிகளை விட்டு விலகி இருக்குமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, ஆந்திரப்பிரதேச கடலோர பகுதி, ஜார்க்கண்ட், ஒடிசா, சிக்கிம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியின் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக கூறியுள்ளது. பீகார், ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கட், ஆந்திரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் சில இடங்களில் இன்று பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே ஆந்திரப்பிரதேசத்தின் சில பகுதிகளில் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் மிக்க வானிலை நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 2 உலகப் போரில் ஜெர்மனியை வென்றதை குறிக்கும் 81வது வெற்றி தினத்தை ரஷ்யா இம்மாதம் 8-9 ஆகிய தேதிகளில் கொண்டாடுவதை அடுத்து யுக்ரைன் மீதான சண்டை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது.

வெற்றி நாள் கொண்டாட்டத்தில் இடையூறு செய்ய முயன்றால் யுக்ரைனுக்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று ரஷ்யா எச்சரித்துள்ளது. இதற்கிடையே ரஷ்யாவின் இந்த அறிவிப்புக்கு பதிலளித்துள்ள யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, நாளை நள்ளிரவு முதல் யுக்ரைன் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் என்று கூறியுள்ளார். அதே நேரத்தில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளுக்கு உரிய வகையில் பதில் தாக்குதல் தொடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். மாஸ்கோவில் உள்ள செஞ்ச் சதுக்கத்தில் பாரம்பரிய ராணுவ அணிவகுப்புடன் இந்த வெற்றி தினத்தை கொண்டாட ரஷ்யா தயாராகி வரும் நிலையில் ரஷ்யா மற்றும் யுக்ரைன் அதிபர்கள் இவ்வாறு கூறியுள்ளனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். எகிப்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் 71 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. 17 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியாவின் யாதவ் யாஷ், கருணா ஆல்பர்ட்சன் கோம் ஆகியோர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். 15 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவில் சமீர் போரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் பிரிவில் குஷிரானா, ஹன்சிகா அட்ரி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. நாட்டில் அண்மையில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஈரான் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் பெரும் தீ விபத்து ஏற்பட்டது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டாகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: சரி சரி,
4: இன்று ஒரு தகவல்.
5: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: 80 வருடங்களாக சைபால்.
7: நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வணக்கம். பரணி நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 7:26.

நேரம் சரியாக காலை 7:30 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வணக்கம் பரணி நிகழ்ச்சி.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேயர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி. நேரம் சரியாக காலை 7:45 ஆயிட்ருக்கு. இன்றைய தினம் குறித்து தான் கேட்க இருக்கிறோம். இன்று ஒரு சிறப்பான நாள் அனுசரிக்கப்படுகிறது. அது என்ன தினம் அப்படின்னா, உலக ஆஸ்துமா தினம். உலக ஆஸ்துமா தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு சர்வதேச நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். 2026 இந்த வருஷம் மே 5 உலகளாவிய ஆஸ்துமா முன் முயற்சி அமைப்பால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. GINA அவங்க மூலமா இந்த டே வந்து அனுசரிக்கப்படுகிறது. ஆஸ்துமா அப்படிங்கிறது நுரையீரல்ல சுவாச பாதைகளை தாக்கி மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் ஒரு நாள்பட்ட நோய். இதைத்தான் நம்ம வந்து ஆஸ்துமா அப்படின்னு சொல்றோம். இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை உலகமெங்கும் கொண்டு சேர்ப்பதுதான் இந்த தினத்தோட முக்கியமான நோக்கமாக இருக்கு. இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் டே அனுசரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அப்படிங்கிறது இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கருப்பொருள் வச்சு தான் அந்த டே வந்து அனுசரிக்கப்படும். அந்த மாதிரி 2026 உலக ஆஸ்துமா தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்துமா உள்ள அனைவருக்கும் சுழற்சி எதிர்ப்பு இன்ஹேலர் கிடைத்தல் இன்னும் ஒரு அவசர தேவை அப்படிங்கிற ஒரு கருப்பொருளாக தான் இருக்கு. ஆக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி இன்ஹேலர்ஸ் ஃபார் எவ்ரிவன் வித் ஆஸ்துமா ஸ்டில் அண்ட் அர்ஜென்ட் நீட் அப்படிங்கிற ஒரு கருப்பொருள். இது என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான மருத்துவ இடைவெளியை சுட்டி காட்டுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆஸ்துமாவை கட்டுப்படுத்த தடுப்பு மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்டர் எனப்படும் சுழற்சி எதிர்ப்பு இன்ஹேலர்கள் மிக அவசியம் அப்படின்னு இருந்தும், ஏழை மற்றும் நடுத்தர நாடுகளில் வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த மருந்துகள் இன்னும் எட்டாக்கனியாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற உண்மை நிலவரமாக இருக்குது. உயிரிழப்புகளை தவிர்க்க இந்த மருந்துகள் அனைவருக்கும் மலிவான வகையில் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருளாக

வச்சுருக்காங்க. சரி, இந்த டே அனுசரிக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு சில விழிப்புணர்வுகள் கொடுக்கணும், இந்த இலக்குகள்லாம் அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அதில் முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இன்ஹேலர் பயன்பாடு தான். இப்போ பலர் வந்து இன்ஹேலரை அவசர காலங்களில் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க, ஆனால் தினமும் பயன்படுத்தணும். தடுப்பு இன்ஹேலர் மூலம் ஆஸ்துமா தாக்குகளை முன்கூட்டியே

வச்சிருக்காங்க. சரி, இந்த டே அனுசரிக்கிறாங்க அப்படின்னா மக்களுக்கு சில விழிப்புணர்வுகள் கொடுக்கணும், இந்த இலக்குகள்லாம் அடையணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அதில் முதன்மையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான இன்ஹேலர் பயன்பாடு தான். இப்போ பலர் வந்து இன்ஹேலரை அவசர காலங்களில் மட்டுமே பயன்படுத்துகிறாங்க, ஆனால் தினமும் பயன்படுத்தணும். தடுப்பு இன்ஹேலர் மூலம் ஆஸ்துமா தாக்குகளை முன்கூட்டியே தடுக்க முடியும் அப்படிங்கிறது மக்களுக்கு உணர்த்தணுங்கிறது முதல் இலக்காக இருக்குது. அடுத்து வந்து இந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, தொழிற்சாலை புகை, வாகன புகை மற்றும் அலர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நிறைய பேருக்கு ஒவ்வாமை தூண்டுதல் இருக்கும், அதை குறைச்சாலே போதும் இந்த ஆஸ்துமா பாதிப்பை வந்து குறைக்கிறதுக்கு மிக முக்கிய வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா தவறான நம்பிக்கைகளை அகற்றுதல். இப்போ இன்ஹேலர் பயன்படுத்துவது மூலமாக பக்க விளைவுகள் ஏற்படுத்தும் அல்லது அவை நம்மளை அடிமையாக்கிடும் அப்படிங்கிற தவறான சமூக கருத்துக்களை கலைத்தலும் இதோட இந்த டேயோட முக்கிய இலக்காக வச்சுருக்காங்க. இன்று உலகம் முழுவதும் இலவச மருத்துவ முகாம்கள், சுவாசத்திறன் சோதனைகள் மற்றும் விழிப்புணர்வு பேரணிகள் நடத்தப்படுகின்றன. நோயாளிகள் தங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் பொருட்கள், சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய நாய் பூனைகளின் முடி வந்து ஒத்துக்காது, தூசு ஒத்துக்காது, சில பேருக்கு வாசனை திரவியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட் அதெல்லாம் ஒத்துக்காது இல்லையா, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதுல மக்கள் தெளிவாக இருக்கணும். ஆஸ்துமா அப்படிங்கிறது குணப்படுத்த முடியாத நோய் தான், இருந்தாலும் முறையான மருந்துகள் மற்றும் விழிப்புணர்வு மூலம் அதை முழுமையாக கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும். சுவாச ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஒரு மனித உரிமை அப்படிங்கிறத இந்த நாள் உரக்க சொல்கிறது.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக சைபால்.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேயர்கள் இதுவரைக்கும் கேட்டீங்க. வணக்கம் பரணி நிகழ்ச்சி தொடர்ந்து கேட்கலாம். செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் திமுக 59 தொகுதிகளிலும், காங்கிரஸ் கட்சி 5 தொகுதிகளிலும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகள் தலா 2 தொகுதிகளிலும், தேமுதிக ஒரு தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதில் அஇஅதிமுக 47 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி, அமமுக ஆகிய கட்சிகள் தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. தேர்தலில் மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலினும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்கவுள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலன் மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் மும்பையில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் சென்னை அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

அன்பு நேசங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 8:03 ஆயாச்சு, திரையறி நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில முதல் பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடல கேட்டு இணைஞ்சிருங்க.

நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. 8:12 ஆகிறது. பாடலை தொடர்ந்து 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

வந்ததை சொன்னா உனக்கு எனக்கும் கொஞ்சமும் நல்லதில்லை. பிள்ளையார் பிடிக்க குரங்கா வந்தது பேசவும் வழி இல்ல. உள்ளதை சொன்னா உனக்கு எனக்கும் கொஞ்சமும் நல்லதில்லை. பிள்ளையார் பிடிக்க குரங்கா வந்தது பேசவும் வழி இல்ல. சும்மா கிடந்தத புதி கெடுத்தாச்சு, சுத்தி அலைஞ்சதும் வித்து கதையாச்சு, கும்மாளம் போட்டது கோவிந்தா ஆச்சு, கோணல் புத்திக்கு கூலி கிடைச்சாச்சு. கண்ண இருட்டுது, காத அடைக்குது, காலஞ்சரியில்லை, என்னவோ செஞ்சு.

0: என்னவோ ஆச்சு அது முறியல.
1: நேர்களை இன்னும் சில நொடியில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 திரையறிவு நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கிறோம். திரையறிவு நிகழ்ச்சியில் பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

8:45 ஆகிட்டிருக்குது. நிகழ் கேட்டுருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. தேயறிவி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

0: நேரம் 8:50 ஆகிட்டிருக்குது. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இதையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ஒரு பூங்கா அங்கே ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். நின்றுக்கிட்டே ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறார். அந்த பக்கமாக இன்னொருத்தர் வந்தார். இவரை கவனித்தார். என்ன யோசனைன்னு கேட்டார். எப்படி எழுந்திருக்கிறதுன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கிறேன்னார். அவர் கேட்டவருக்கு ஒரு மாதிரி ஆகிட்டது. ஏற்கனவே நின்றுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் எப்படி எழுந்திரிச்சு நிற்கிறதுன்னு யோசிக்கிறாருன்னா அது ஆச்சரியம் தானே. அதுக்கப்புறம் இவர் யோசிக்க ஆரம்பித்தார். என்ன இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு. கீழே விழுந்தால் தானே எழுந்திரிச்சு நிற்க முடியும். அதனால் எழுந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல கீழே விழணும். இவர் முதல்ல கீழே விழணும். அதுக்கப்புறம் தான் எழுந்திருக்கிறது எப்படின்னு சிந்திக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து கீழே விழுந்து எழுந்தவர்கள் தான். இப்போ இந்த குழந்தை பருவத்தில் கீழே விழாமல் நடைபயில கற்றுக்கிட்டவங்க யாராவது உண்டா? சின்ன வயசில் ஒரு தடவை கூட கீழே விழலை சார், அப்படியே பிறந்தார் வளர்ந்தார் பெரியவர் ஆகிட்டார் அப்படின்னு யாரையும் சொல்ல முடியாது. அதனால் மனுஷங்கிறவன் விழுந்து புரண்டு எழுந்து தான் நடக்க கற்றுக்கிறான். ஒரு உண்மையை நாம் வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் தவறு செய்யாத மனிதர்களே யாரும் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எப்போதாவது நாம் தவறு பண்ணிவிட்டோம்னா அதுக்காக மனசு உடஞ்சி போயிடக்கூடாது. வாழ்க்கையில் வெறுப்பு வந்துடக்கூடாது. ஒரு தவறு நடந்துவிட்டுதா அதுக்காக மனசு உடஞ்சி போடாதீங்க. அதை ஒரு பாடமாக எடுத்துக்கங்க. அதே தவறு மறுபடியும் நடக்காமல் வேணும்னா பார்த்துக்கலாம். அது போதும். தடைக்கல்ல படிக்கல்லாம் மாற்றிக்கணும். இதுதான் அதில் முக்கியம். ஒரு அலுவலகம், அங்கே ஒரு அதிகாரி, அவர் உயர்ந்த பதவியில் இருந்தார். சிறந்த நிர்வாகின்னு பேர் வாங்கினவர் அவர். அவர் வந்து தனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்டலாம் சொல்லுவாராம், இந்த நிறுவனத்தில் நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் தவறுகள் செய்யலாம், ஆனால் ஒன்று ஒரே விஷயம் என்னென்னா ஒரே தவறை மறுபடியும் செய்யக்கூடாது, அது முக்கியம் அப்படிம்பாராம். இதை வந்து மேம்போக்காக பார்த்தா அவர் ஏதோ தன்னுடைய ஊழியர்களை தவறு செய்ய தூண்டுறது மாதிரி தெரியும். ஆனால் உண்மை அப்படி இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது தெரியுமா? அநேகமாக எல்லா மனிதர்களுமே ஒரே தவறை தான் மறுபடியும் செய்கிறாங்க. விளையாட்டு வீரர்கள் ஒரே மாதிரியான தவறுகளை திரும்ப திரும்ப செய்கிறது உண்டு. கணக்கு எழுதுகிறவங்கள பாருங்கள், ஒரே தப்பை மறுபடியும் செய்வாங்க. அலுவலகம் வருகிறவர்களை கவனிங்க, ஒரு நாள் தாமதமாக வந்தால் பரவாயில்ல, தினமும் தாமதமாக வருவாங்க. இது மாதிரி செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சோம்பல், ஞாபக மறதி, கவனக்குறைவு, தன்னுடைய திறமை பேரில் அளவுக்கு மீறிய நம்பிக்கை, இப்படி இதில் ஏதாவது ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க இது பற்றி ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். ஒரு தடவை செஞ்ச தவிர மறுபடியும் செய்கிறது இல்லைன்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்த கற்றுக்கணும். அது போதும், வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறாங்க அந்த அனுபவசாலிகள். அதனால் வெற்றிகரமாக வாழ்க்கையில் நடைபோட விரும்பும் இளைஞர்கள் தவிர்க்க வேண்டியது என்னென்னா, முதல்ல சோம்பலை தவிருங்கள், சுறுசுறுப்பாக இயங்குங்கள் அப்படிங்கிறது அவங்க அறிவுரை. ரெண்டாவது ஞாபகம் மறதி, எந்த செயல்லையும் ஈடுபாடு வேணும், அக்கறை வேணும். மூணாவது கவனக்குறைவு, எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது. நாலாவது என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு மீறிய நம்பிக்கை, அது வந்து ஆபத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையணும். ஒரு மனிதர், அவர் வந்து தன்னுடைய ரெண்டு காதலையும் கட்டு போட்டுக்கிட்டு வந்தார். அவருடைய நண்பர் அதை கவனிச்சுட்டார். என்ன சார் ஆச்சு, ரெண்டு காதலையும் கட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு விசாரித்தார். ஒன்றும் இல்லை சார், வீட்டில் ரொம்ப ஆர்வமாக டிவியில் கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னுடைய மனைவி துணிகளுக்கு அயன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அயன் பாக்ஸை அப்படியே வச்சுட்டு அடுப்பங்கரைக்கு போயிட்டாங்க. அந்த சமயம் பார்த்து டெலிஃபோன் பண்ணி அடிச்சுது. அவசரமாக ஓடி போய் அதை எடுத்து காதில் வச்சேன். அப்போ தான் தெரியும் அது அயன் பாக்ஸுங்கிற விஷயம். சூடாக இருந்ததா

0: சுட்டு விட்டது அப்படின்னார். ஒரு காது சரி சார், ரெண்டு காதும் ஏன் அப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டார். அதே ஆள் மறுபடியும் ஃபோன் பண்ணா சார் அப்படின்னார் இவர். இவர் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பார் பாருங்கள். அதனால் ஒரு தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது, முதல் தவறு உங்களுக்கு ஒரு பாடமாக அமையட்டும் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து. அதனால் தவறுகள் அதெல்லாம் தடைக்கெல்லாம் நினைக்க வேண்டாம், படிக்கெல்லாம் நினைப்போம். அப்படி நினைச்சோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: நிகழ்ச்சிக்கும் திரையறிவு நிகழ்ச்சியில பாடல்களை தான் கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் மந்திரியருக்கு. பாடலை தொடர்ந்து 9 மணிக்கான செய்திச்சிருக்கும் சென்னையிலிருந்து அஞ்சலகுமாரியை தொடர்ந்து ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. திமுக 24.19% வாக்குகளும் அஇஅதிமுக 21.21% வாக்குகளையும் பெற்றுள்ளன. காங்கிரஸ் கட்சி 3.37% வாக்குகளையும், பிஜேபி 2.97% வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளையும், தேமுதிக 1.2% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபி 206 தொகுதிகளில் வென்று முதல் முறையாக ஆட்சி அமைக்க உள்ளது. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் 81 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அசாமில் 126 தொகுதிகளில் பிஜேபி 82 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. காங்கிரஸ் 19 தொகுதிகளிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி, அசாம் கணபரிஷத் ஆகியவை தலா 10 தொகுதிகளில் வென்றுள்ளன. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். குட் மார்னிங், கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு, ஆனந்த பொங்கல் நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா, இதை பத்தி தான் விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். ஆமாங்க, குடும்பம் அப்படிங்கிறது ஒரு வண்டி மாதிரிலையா, ஒரு வண்டி ஓடுறதுக்கு 2 சக்கரங்களுமே முக்கியம்தான். ஒரு வீடு கோவில் ஆகுறதும் குப்பை தொட்டி ஆகுறதும் அங்கே இருக்கிறவங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ பொறுமை கடலிடம் பெரியது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம் சொன்னாலும் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம்னு சொல்லும்போது அது நிர்வகிக்கிற பொறுப்பு ஆண்களுக்கும் இருக்குது. ஸோ ரெண்டில் என்ன விஷயம் முக்கியம், நிகழ்ச்சியில் பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாடலுக்கு பிறகு பேசலாம், தொடர்ந்து நினைச்சிருங்க.

11:13 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா பற்றி பேசிட்டு இருக்கிறோம். பெண்களுடைய பொறுமை வந்து குடும்பத்துக்கு ஒரு அஸ்திவாரம் மாதிரிங்க. ஒரு பெண் நினைச்சா ஒரு வீட்டை சொர்க்கமா மாற்ற முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? மாமனார், மாமியார், கணவர், குழந்தைங்கன்னு ஒவ்வொருத்தருடைய குணமும் வேற வேற மாதிரியா இருக்கும். ஸோ எல்லாரையுமே ஒன்னா சேர்த்து பிடிச்சு வைக்கிறது பெண்களுடைய இந்த பொறுமை தான். அது மட்டும் இல்லை, கணவர் வேலையிலேருந்து டென்ஷனாக வரும்போது பதிலுக்கு பேசாமல் ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற அந்த ஒரு நிமிஷம் ஒரு பெரிய சண்டையவே தடுத்துரும். அது மட்டும் இல்லை, தன்னுடைய ஆசைகளை வந்து ஒதுக்கி வச்சுட்டு குடும்பத்துக்காக அந்த பெண் காட்டுற அந்த நிமிர்ந்த பொறுமை தான் ஒரு குடும்பத்தை உடையாமல் பாதுகாக்குது. ஸோ குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுறது பெண்களின் பொறுமை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்களுடைய பொறுப்பு முக்கியமாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு பிறகு பேசலாம். பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

9:23 ஆகிட்டிருக்குது. ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. இன்றைக்கி நிகழ்ச்சியில் குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையாக ஆண்களின் பொறுப்பாக தான் பேசிகிட்ருக்குறோம். ஸோ பெண்களுடைய பொறுமை ரொம்பவே முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். அதே போல் ஆண்களுடைய பொறுப்பும் கூட ரொம்பவும் முக்கியங்க. ஏன்னா குடும்பத்துடைய தூண்கள் அப்படின்னு கூட அவங்களுக்கு சொல்லலாம். வெறும் பொறுமை மட்டுமே இருந்தால் போதாது, அதை தாங்குகிற பொறுப்பு வந்து ஆண்களுக்கு வேணும். அதுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார வசதி, பிள்ளைங்களுடைய படிப்பு, மனைவியுடைய ஆரோக்கியம், இது எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆண் பொறுப்பெடுக்கும் போது தான் அங்கே நிம்மதியும் இருக்கும் இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துட்டே இருக்குது, பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க.

0: பானுல உனக்கு ஒரு மஞ்சள் பார்க்கும் பார்வை பரப பார்வையடா.
1: ஒன்பது மணி 33 நிமிடமாக இருக்குது. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

9:38 ஆகிட்டிருக்குது. நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா பேசிட்டு இருக்கிறோம். ஆண்களுடைய பொறுப்பும் கூட ரொம்ப ரொம்ப முக்கியங்க. என்னுடைய மனைவி வீட்டு வேலை செய்கிறா, அவளுக்கு நான் உதவியாக இருப்பேன், வீட்டு பொறுப்புகளை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆண் தான் வீட்டிலையும் ஒற்றுமையை கொண்டு வர முடியும். அதே போல் மனைவியுடைய பொறுமையை பலவீனம்னு நினைக்காம அவளுக்குரிய மரியாதை கொடுக்கும்போது அந்த ஆண் ஒரு சிறந்த குடும்ப தலைவனாக ஆகிறான். இவங்க ரெண்டு பேருமே ஒற்றுமையாக இருக்கணும். அதாவது ஒரு குடும்ப ஒற்றுமைக்கு பெண்களும் பொறுமையாக இருக்கணும், ஆண்களும்

மணி 48 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ 102.6 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சியில் குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பாக தான் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு பெண் வந்து பொறுமையாக இருந்துருக்கிறாங்க, ஆனால் ஆண் வந்து பொறுப்பில்லாமல் இருந்தால் அந்த வீட்டில் சந்தோஷம் இருக்காது. அதே போல் ஒரு ஆண் எல்லா பொறுப்பையும் எடுத்து போட்டு செய்கிறாங்க, ஆனால் அந்த பெண் வந்து பொறுமை இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் அங்கே நிம்மதி இருக்காது. ஸோ ஒரு பெண் காட்டுற பொறுமைக்கு ஆண் கொடுக்குற மரியாதை தான் குடும்ப ஒற்றுமையுடைய ரகசியமாக இருக்குது. ஸோ பொறுமை அப்படிங்கிறது பெண்ணுடைய ஆயுதமாக இருக்குது, பொறுப்பு அப்படிங்கிறது ஆணுடைய ஆபரணமாக இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலும் வந்துகிட்டே இருக்குது, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

9:55 ஆகியாச்சு. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியுடைய நிறைய பகுதிக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியெல்லாம் குடும்ப ஒற்றுமைக்கு பெரிதும் உதவுவது, பெண்களின் பொறுமையா ஆண்களின் பொறுப்பா அப்படின்றதா பேசிட்டு இருந்தோம். பெண்ணுடைய பொறுமை தீபத்துடைய திரிய மாதிரி, ஆணுடைய பொறுப்பு அந்த தீபத்தை தாங்குற விளக்கு மாதிரி, ரெண்டும் சேர்ந்தாதான் குடும்பம் அப்படிங்கிறது ஒளி வீசும். ஸோ குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது ஒருத்தர் ஒருத்தர் சகிச்சிக்கிறது இல்லைங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. பெண்களோட பொறுமையும் ஆண்களோட பொறுப்பும் சரிசமமாக சேரும்போது தான் அந்த வீடு ஒரு அழகான நந்தவனமாக மாறும். ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்கு. பாடலை கேட்டு நினைச்சிருங்க. பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான செய்தி சுருக்கம், அதைத் தொடர்ந்து 12:00 மனம் விரும்பிய நிகழ்ச்சி நான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க. இது FM Rainbow 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மக்களுக்கு சேவையாற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியனுடன் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 73 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 53 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக தமிழக வெற்றிக் கழகம் 34.92% வாக்குகளை பெற்றுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அதுகுறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேக 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. இந்தியாவைச் சேர்ந்த 2 பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாஷ் கண்டேகலே வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்க இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி நேரம் சரியாக காலை 10:03. இன்றைக்கே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் நம்ம மருத்துவ துறையில் நோய்களை கண்டறிய பல விதமான ஸ்கேன் வகைகள் இருக்குது. அந்த ஸ்கேன் பரிசோதனைகள் வந்து என்னென்ன, எந்தெந்த நோக்கத்திற்காக அதை செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்னா இன்றைக்கி நம்ம மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் விரிவா விளக்கத்தை பார்க்க இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அழகான பாடலும் வளம் வர இருக்கு. நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்கலாம்.

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்றைக்கே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் வந்து நிறைய விதமான ஸ்கேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. ஸோ அந்த பரிசோதனை வந்து எத்தனை விதங்கள், எத்தனை வகைகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம கேட்குறோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கேன் வகை.

கைதான். இது வந்து மிகவும் பழமையான மற்றும் பொதுவான ஸ்கேன் முறை அப்படின்னே சொல்லலாம். ரேடியேஷன் மூலமாக உடலின் உட்புறத்தை படம் பிடிக்கிறது, கதிர்வீச்சு பயன்படுத்தி உடலின் உட்புறத்தை வந்து படம் பிடிக்கிறது தான் இந்த எக்ஸ்ரே அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலமாக என்னெல்லாம் தெரிய வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எலும்பு முறிவுகள் எதுவும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃப்ராக்சர்ஸ் வந்து கண்டுபிடிக்க இந்த எக்ஸ்ரே ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். மார்பு பகுதியில் உள்ள தொற்று அல்லது நுரையீரல் பாதிப்புகளை அறியவும் இது வந்து பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க. மூளை காயங்கள், உட்புற ரத்தப்போக்கு, கட்டிகள் மற்றும் எலும்பு சார்ந்த சிக்கலான பிரச்சனைகளை கண்டறிய இந்த எக்ஸ்ரே அப்படிங்கிறது பயன்படுகிறது. உடலின் ஒரு பகுதியை வந்து வெட்டி பார்த்து அது போன்ற தெளிவான படங்களை வந்து கொடுக்குமா, அதை தான் வந்து ஆங்கிலத்தில் கிராஸ் செக்ஷனல் இமேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எக்ஸ்ரே மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி பல்வேறு வகையான ஸ்கேன் பரிசோதனைகள் வந்து மருத்துவத்துறையில் இருக்கு. இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அழகான போடல் வந்துகிட்டே இருக்குது. நேரம் சரியாக காலை 10:10.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கேன் பற்றி நம்ம கேட்டுட்ருக்கோம். அதில் அடுத்து வந்து அல்ட்ரா சவுண்டு ஸ்கேன். இந்த பரிசோதனை வந்து ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸை பயன்படுத்தி செயல்படுகிறது. இதில் வந்து கதிர்வீச்சு அபாயம் இல்லை அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு பாதுகாப்பான ஸ்கேன் முறை அப்படின்னு கருதப்படுகிறது. இது வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பார்க்கறதுக்கு, வயிறு மற்றும் இடுப்பு பகுதியில் உள்ள உறுப்புகளை வந்து பரிசோதிக்க பயன்படுகிறது. இப்போ கல்லீரல், சிறுநீரகம், இதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, கட்டி இருக்கா, கல் இருக்கா, இதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தான் உபயோகப்படுத்துகிறாங்க. இது அதிர்வெண் கொண்ட ஒலி அலைகளை அனுப்பி அது மூலமாக வந்து திசைகளை அந்த திசைகளில் பட்டு திரும்பி வருவதை வச்சு அதை கணினி மூலமாக படம் எடுக்கிறாங்க. அவர் ஒரே உள்ளே போயிட்டு அதில் பட்டு திரும்பி வரும்போது அதில் என்ன விதமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த ஸ்கேன் வந்து கண்டிப்பாக வந்து கணினி மூலமாக தான் படமாக மாற்றி கொடுக்கப்படுகிறது. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. நேரம் சரியாக 10:15 ஆயிடுச்சு.

0: உடம்பில் சிறகு முளைக்கட்டும், நரம்பில் குறும்பு இருக்கட்டும், அடிச்சு பிடிச்சி அடிச்சு அடிச்சு அடிக்கு ஆட்டம் ஆதிவாசி போல இருக்கட்டும்.
1: அட வீதி பத்தாதே, இந்த ஊரு பத்தாதே, நாம இறங்கி

நேர்களை உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மருத்துவ துறையில இருக்கக்கூடிய பல்வேறு வகையான ஸ்கேன்ஸ் பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் பத்தி தான் கேட்க போறோம். இது வந்து முழுக்க முழுக்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கேன் தான் இருக்கு. உடல்ல மென்மையான திசுக்கள் இருக்கும் இல்லையா, சாஃப்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுற ஒரு ஸ்கேன் வந்து இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் தான். மூளை, தண்டுவடம், நரம்புகள், திசை நாணங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூட்டுகளில் இருக்கிற தசைகள் கூட சரி, அதில் என்ன பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அறியறதுக்கு இது சிறந்த ஸ்கேன் வகையாக இருக்குது. இது வந்து கதிர்வீச்சு கிடையாது, இது சிடி ஸ்கேனை விட தெளிவாக படங்களை வழங்கும். ஆனால் இதில் ஒரு என்ன விஷயம்னா, இதற்கு அதிக நேரம் வந்து எடுக்கும். மற்ற ஸ்கேனை விட இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிக நேரம் இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூஸை ரொம்ப தெளிவாக காட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன். தொடர்ந்து பேசலாம். இப்போ அழகான போட வந்துட்டே இருக்கு. நேரம் சரியாக 10:27.

நேர்களை உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில மருத்துவ துறையில இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கேன் வகைகளை பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து பிஇடி ஸ்கேன் பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து உடல்ல செலுத்தப்படும் ஒரு கதிர் இயக்க பொருள், அதாவது ரேடியோ ட்ரேசர் மூலமா திசைகள் எவ்வாறு செயல்படுகின்றன அப்படிங்கிறத இது வந்து காட்டும். இங்க வந்து நம்ம ஆல்ரெடி மேக்னெட்டிக் ஃபீல்டு பத்தி பார்த்தோம், அதே மாதிரி ரேடியோ ரேஸ் வச்சு பார்த்தோம். இது வந்து ரேடியோ ட்ரேசஸ் மூலமா திசைகள் எவ்வாறு வேலை செய்யுது அப்படிங்கிறது மூலம் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ புற்றுநோய் செல்கள் மற்ற செல்களை விட ரொம்ப அதிக ஆற்றலை எடுத்துக்கொள்ளும். உடலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே அது எடுத்துக்கும். இது எல்லாமே இந்த பரிசோதனை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஸோ அந்த மாதிரியான செல்கள் இருக்கா, மற்ற செல்களை விட அதிக ஆற்றலை எடுக்கக்கூடிய இந்த புற்றுநோய் செல்கள்லாம் இருக்கா அப்படிங்கிறத இந்த பிஇடி ஸ்கேன் மூலமா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில இப்போ அழகான பாடல் கேட்டலாம். நேரம் சரியாக காலை 10:34.

நேர்களை, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்னைக்கு மனம் விரும்புதே நிகழ்ச்சியில மருத்துவ துறையில பயன்படுத்தக்கூடிய பல்வேறு ஸ்கேன் வகைகள் பத்தி தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அடுத்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு ஸ்கேன் பத்தி தான் கேட்க போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேமோகிராஃபி அப்படிங்கிறது தான். இது வந்து இந்த மார்பக திசைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை பரிசோதிக்க பயன்படுத்துறாங்க. ஒரு குறைந்த அளவு கதிர்வீச்சு கொண்டு தான் இந்த எக்ஸ்ரே வந்து எடுக்கிறாங்க. இதன் மூலமா மார்பக புற்றுநோய் இருக்கா அப்படிங்கிறது ஆரம்ப நிலையிலே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். மார்பகத்தில் இருக்கக்கூடிய சிறிய கட்டிகளோ அல்லது மாற்றங்களோ இந்த எக்ஸ்ரே மூலமா தெளிவா நம்மளுக்கு தெரிய வரும். நேரம் சரியாக 10:47.

நேரம் சரியாக காலை 10:52 ஆயிட்டுருக்கு. நேர்காயல் கேட்டுட்ருக்கிறீங்க. மனம் விரும்புதே நிகழ்ச்சி மருத்துவ துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கேன் வகைகள், எக்ஸ்ரே வகைகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்டுட்ருக்குறோம். அடுத்து எண்டோஸ்கோபி பற்றி தான் கேட்க இருக்கிறோம். இது ஒரு நீண்ட மெல்லிய குழாயின் முனையில் வந்து பொருத்தப்பட்ட கேமரா மூலமாக உடல் உட்பகுதியை நேரடியாக பார்க்குற ஒரு முறை அப்படி தான் இந்த எண்டோஸ்கோபி. இது வந்து வயிற்றுலையோ உணவு குழாயிலையோ குடல் பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், அல்சர் சொல்லுவோம் இல்லையா, அது இல்லைனா எதுவும் வீக்கம் இருக்கா இல்லை எதுவும் ரத்தப்போக்கு இருக்கா அப்படின்னு கண்டறிய இந்த எண்டோஸ்கோபி பயன்படுது.

நேர்களே, இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் இது வரைக்கும் கேட்டிங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சி. இன்றைக்கே மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு ஸ்கேன் வகை

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். மக்களுக்கு சேவை ஆற்றுவதில் பிஜேபி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும், இதனால் மக்கள் தமது கட்சி மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்பு வசதிகளை ஏற்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகா தலைவர் திரு விஜய் மற்றும் வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் ஆதரவு கோரினால் அது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 12 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 4 தொகுதிகளிலும், திமுக 5 தொகுதிகளிலும், தாவேகா 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹன்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ஒன்றுக்கு 1440 ரூபாய் குறைந்து 1,10,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலகக்கோப்பை ஜூனியர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். 11:03 ஆயிட்டு இருக்குது. நேயர்கள் கேட்டுக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 வெளிச்சம் நிகழ்ச்சி தான் கேட்கவிருக்கிறோம். நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி பாடல் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டே நினைஞ்சிருங்க.

இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. எழுச்சி நிகழ்ச்சியெல்லாம் அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு, பாடல கேட்டு இணைஞ்சிருங்க.

0: கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection.

அரசனுக்கு மேலும் வளர்வதுண்டு, நாட்டுக்கு நாடு பெறுவதுண்டு, நல்ல நல்ல திட்டங்களும் வருவதுண்டு. அது இல்லை என்றால் எதுவும் இல்லை, தொழில் இல்லை முதல் இல்லை கடனும் இல்லை. சொல்ல போனால் உலகம் எங்கும் வரவில்லை செலவில்லை வழக்கும் இல்லை. அதனாயுள் கட்டி மெல்ல பார்க்கும் எட்டி, அது போடும் குட்டி அதன் பேர் டீ. தெரியல இட்டி, இன்னுமா தெரியல வட்டி. உலகத்தில் சிறந்தது வட்டி, ஓர் உருவம் இல்லாதது வட்டி. உலகத்தில் சிறந்தது வட்டி, வட்டி வட்டி வட்டி.

பிறர் பசித்த முகம் பார்த்து பதரும் நினை பார்த்து பழம் தரும் சோலை அது. இருக்கும் பிடி சோறு தனக்கென்று எண்ணாமல் கொடுக்கின்ற கோவில் அது. தினம் துடிக்கும் உயிர் கண்டு தோ

0: இன்னொரு தடவை சொல்றேன்,
1: சிட்டி பாபு செய்யும் பூ என்ன பூ,
0: குருந்து
1: அவன் வெட்டி தின்ன துப்புறது என்ன பூ,
2: கரும்பு
1: வானையிடம் இல்லாதது என்ன பூ,
2: படிப்பு

கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வெளிச்சம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க.

ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நேரம் 11:38. இது வெளிச்சம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடலும் வந்துட்டே இருக்கு, பாடலை கேட்டே நினைச்சிருங்க.

கல்யாண பொண்ணு. கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன், பெற்றோர்கள், நட்பு, உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு, ஆசிர்வாதம், இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது.

0: மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

11:50 ஆகிட்டு இருக்குது. வெளிச்சம் நிகழ்ச்சியோடு தான் இணைஞ்சிருக்கிறீங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:55 ஆயாச்சு. வெளிச்சம் நிகழ்ச்சியுடைய நிறை பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. பாடலை தொடர்ந்து 12 மணிக்கு இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்பு தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. தொடர்ந்து ஸ்நேகிதியில 12:10 உணவும் உணர்வும் பற்றி தான் கேட்க இருக்கிறோம். தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேரம் சரியாக 12:00.

இன்று நமது திருநெல்வேலி ஆகாஷ்வாணி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பின் நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே உணவும் உணர்வும். 1 மணிக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்னா நாராயணன் அவர்கள். 1:10 நலம்தானா நிகழ்ச்சியில் தொடர்ந்து உலக ஆஸ்துமா தின சிறப்புரை வழங்குபவர் நுரையீரல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மொஹைதீன் ஹாஜி அவர்கள். அதனைத் தொடர்ந்து கோவைக்காயின் நன்மைகள் கேட்கலாம். 1:55 திரைசை, பிற்பகல் 2:15 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சித்திரை திருவிழா விரிவாக தெரிந்து கொள்ளலாம். 3:02 குக்கு, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 வானவில், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை. பத்துக்கு நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். ஒவ்வொரு மணித்தொழியும் உங்களோடு இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.

0: இன்னும் சில மணி தொழில்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். India has said the attack on the Fujairah Petroleum Industries zone in the UAE, which resulted in injuries to three Indian nationals, is unacceptable. Three Indian nationals were injured.

ஒவ்வொரு நாளும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்களுக்கு தேவையான பல விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் உணவும் உணர்வும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். மனித வாழ்க்கையில் உணவும் உணர்வும் இரண்டும் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாத ஒன்று. உடலுக்கு ஆற்றல் அளிக்கக்கூடியது உணவு அப்படின்னா, மனசுக்கு இயக்கம் தரக்கூடியது உணர்வு. நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவு நம்மளுடைய உடல் நலனை மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மனநிலைக்கும் சிந்தனைக்கும் அடிப்படையாகுது. அதே மாதிரி நம் உணர்வுகள் கூட தேர்ந்தெடுக்கும் உணவையும் அதை எவ்வாறு சாப்பிட்றோம் அப்படிங்கிறையும் தீர்மானிக்குது. பாடலை தொடர்ந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உணர்வும் உணர்வும் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம்.

12:16 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க ஸ்நேகிதியின் நிகழ்ச்சிக்காக. உணவு என்பது உயிர் வாழ்வதற்கான அடிப்படையான தேவை. உடலுக்கு தேவையான சக்தி, வளர்ச்சி, நோய் எதிர்ப்பு சக்தி ஆகியவற்றை இந்த உணவு வழங்குது. ஆனால் உணவின் தாக்கம் இதோடு நிற்கறதில்லை. சமநிலையான உணவு எடுத்துக்கும் போது மனம் தெளிவாகவும் அமைதியாகவும் இருக்கும். குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், புரதச்சத்து நிறைந்த உணவுகள் போன்றவை மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்துது. இதனால கவனம், நினைவாற்றல், முடிவெடுக்கும் திறன் போன்ற எல்லாமே சிறப்பாக இயங்குது.

ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ க்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 12:22 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 MHz ஒலிபரப்பு. இன்னைக்கு சிநேகிதிய நிகழ்ச்சியில உணவும் உணர்வும் பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். சத்தான காய்கறிகள், ஆரோக்கியமான பயிறு வகைகள், கீரைகள் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய உடல்ல என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு மாறா அதிக சுவை தரக்கூடிய ஜங்க் ஃபுட்ஸோ இல்லை கோவம் தரக்கூடிய நல்ல காரமான எண்ணெய் உணவுகளோ சர்க்கரை அதிகமுள்ள உணர்வுகளோ எடுத்துக்கும் போது உடலுக்கு மட்டும் இல்லாமல் இது மனதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தி தருது. சோர்வு, சலிப்பு, கோபம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அதிகரிக்கலாம். இதனால வாழ்க்கையோட தரம் குறையுது. எனவே எப்படி உண்றோம் அப்படிங்கிறத விட, அதாவது எப்படி சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட எதை சாப்பிட்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது.

0: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: 12:33 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல ஸ்நேகிதையே நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு ஸ்நேகிதையே நிகழ்ச்சியில உணவும் உணர்வும் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உணர்வுகள் மனித வாழ்க்கைய வழிநடத்தும் வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம். மகிழ்ச்சி, துக்கம், கோபம், பயம், அன்பு போன்ற உணர்வுகள் நமது செயல்களை தீர்மானிக்குது. பலர் தங்களுடைய உணர்வுகளை சமாளிக்க, அதாவது உணர்வுகளை சமாளிக்க உணவை பயன்படுத்துறாங்க. உதாரணமா, மன அழுத்தம் அல்லது தூக்கம் இருக்கும்போது சிலர் அதிகமா சாப்பாடு எடுத்துக்குவாங்க. இத எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இது உடல் எடையை அதிகரிக்கவும் உடல்நல பிரச்சனைகளுக்கும் காரணமாகுது. தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம்.
1: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ.
2: சரி சரி,
3: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அன்கோவுக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்து செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அன்கோ.
4: இன்னும் சில மணித்துளிகளில் தமிழில் செய்திகள் கேட்கலாம்.
5: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகை

வாழ்க்கையாளர்கள் ஆனந்த் சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இந்தியா இணைந்து நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அமல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஃபுஜிராக் பெட்ரோலியம் உற்பத்தி நிலையத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய பகுதியில் அமைதியை கொண்டுவர இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதாக கூறியுள்ளது. சவுதி அரேபிய பிரதமர் முகமது பின் சல்மான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் ஜயாதுடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்தார். மேற்காசிய பாதுகாப்பு நிலைமை குறித்து இரு தலைவர்களும் பேச்சு நடத்தியுள்ளனர். ஜோர்டன் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளது. கத்தார், எகிப்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஈரான் நடத்தியுள்ள தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ஐஐடி சென்னையின் தொழில்நுட்ப கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் நாட்டின் ஆராய்ச்சி கட்டமைப்பை மாற்றியமைப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். ஆராய்ச்சி பணிகள் என்பது முனைவர் பட்டம் பெறுவதற்கு மட்டுமின்றி சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு 1,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக திரு தர்மேந்திர பிரதான் கூறினார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஜமைக்கா சென்றுள்ள அவர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் காமினா ஜான்சனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளரிடம் பேசினார். இந்தியா ஜமைக்கா இடையே கலாச்சாரம், விளையாட்டு மற்றும் டிஜிட்டல் பணப்பரிமாற்றம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் பிலிப்பைன்ஸ் நாட்டு புலம்பெயர்ந்த பணியாளர்கள் துறை செயலர் திரு ஹான்ஸ்லியோவுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் நலன் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். தமிழக தேர்தலில் முதன்முறையாக அதிக அளவு சட்டப்பேரவை உறுப்பினர்களை கொண்ட தாவேகா கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெறுகிறது. தாவேகா தலைவர் திரு விஜய் இக்கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படவுள்ளார். இந்த நடவடிக்கைக்கு பின்னர் அவர் ஆளுநரை சந்தித்து புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனையடுத்து காங்கிரஸ் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திருவனந்தபுரத்தில் ஆலோசனை மேற்கொண்டு சட்டமன்ற கட்சித் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். பின்னர் ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் ஆலோசனை நடத்திய பின் ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரவுள்ளனர். ஓரிரு நாட்களில் புதிய அரசு பதவியேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். புதுதில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்படவுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிபர் டூ லாம் முதன்முறையாக இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மேம்பட்டு வரும் நிலையில் வியட்நாம் அதிபரின் பயணம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இந்தியாவைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா மற்றும் ஜப்பானின் நட்டாலி ஒபிகோ ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த செய்தியாளர் பிரிவில் இவர்களுக்கு இவ்விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா பல்கலைக்கழகத்தின் ஊடகவியல் துறை மிகச்சிறந்த பத்திரிகையாளர்களுக்கு இந்த விருதினை வழங்கி கௌரவிக்கிறது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். மேற்காப்பிரிக்க நாடான மாலியில் கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். மாலி ராணுவப்படை கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக விமானப்படை தாக்குதல் நடத்த அண்டை நாடுகளுடனான நைஜர், பர்கின்

0: பாசோவுடன் ஒருங்கிணைந்து செயல்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று நாடுகளும் பிரான்ஸ் நாட்டின் படைகளை வெளியேற்றி பாதுகாப்பு பணிக்காக ரஷ்ய படைகளை வரவழைத்துள்ளது. இருப்பினும் கிளர்ச்சியாளர்கள் இந்த மூன்று நாடுகளிலும் தொடர்ந்து தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பள்ளிகளுக்கான கோடை விடுமுறை மற்றும் இதமான காலநிலையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் கொடைக்கானலில் நிலவும் 15 முதல் 22 டிகிரி செல்சியஸ் வரையிலான குளுமையான காலநிலையை அனுபவிக்க அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். தூண்பாறை, குணா குகை, மோயர் சதுக்கம், பிரைன் பூங்கா, மன்னவனூர் சூழல் சுற்றுலா மற்றும் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள ஏரியில் படகு சவாரி மேற்கொண்டும் ஏரியை சுற்றி சைக்கிள் சவாரி மேற்கொண்டும் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து வருகின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் இருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
0: ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை அடுத்து ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் செல்ல ஈரான் தடை விதித்திருந்தது. எண்ணெய் மற்றும் சரக்கு கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இதனையடுத்து அப்பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $125 அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச நிதியம் எச்சரித்துள்ளது. இந்த நிதியத்தின் மேலாண்மை இயக்குநர் கிறிஸ்டலினா செய்தியாளரிடம் இதனை தெரிவித்தார். தற்போது கச்சா எண்ணெய் பீப்பாய் $100 விற்பனை செய்யப்படும் நிலையில் மேற்காசிய பகுதியில் பதற்றம் நீடித்தால் விலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கிறிஸ்டலினா கூறினார். ஐநாவின் அடுத்த பொதுச் செயலாளராக மகளிர் ஒருவர் பதவியேற்பதற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று சீனா தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமை ஆணையர் மிஷல், ஐநா வர்த்தக மேம்பாட்டு அமைப்பின் தலைமை செயலாளர் ரெபக்கா ஆகிய இரண்டு மகளிர் உட்பட 4 பேர் ஐநா பொதுச் செயலாளர் பதவிக்காக போட்டியிடுகின்றனர். ஐநாவின் 80 ஆண்டுகால வரலாற்றில் பொதுச் செயலாளர் பதவிக்கு இதுவரை மகளிர் யாரும் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்தில் 61 பேர் காயமடைந்ததாக சீன அரசு தெரிவித்துள்ளது. 480-க்கும் மேற்பட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பட்டாசு ஆலைக்கு அருகே உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டுள்ளார். பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி அரசு மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது தவறான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து புகார் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராகவ் சட்டா, ஆம் ஆத்மியில் இருந்து பிஜேபியை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் மீது பஞ்சாப் மாநில அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அந்த புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெற உள்ள இப்போட்டி மாலை 5 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று மும்பை ஈஸ்ட் பெங்கால் அணிகள் மோதுகின்றன. மும்பையில் இப்போட்டி 7:30 நடைபெறவுள்ளது. டும்கூர் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சந்தீப்தி சிங் ராவ், மதுருமே சவத் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி தில்லியில் 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்திய பத்திரிகையாளர்கள் ஆனந்த், சுபர்ணா சர்மா ஆகியோருக்கு புலிட்சர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சராக அந்நாட்டு ராணுவ தலைவர் ஜெனரல் அசிமி கோய்டா பதவியேற்றார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
2: நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. இன்னைக்கு சிநேகிதே நிகழ்ச்சியில உணவும் உணர்வும் பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் கொஞ்சம் மனசு வருத்தமா இருந்தா சாப்பாடு அதிகமா சாப்பிடுவாங்க. இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா மன அழுத்தம் அதிகமாகும் போது சாப்பாட்டை தவிர்ப்பாங்க. இது முற்றிலும் தவறானது. உடலின் சக்தியை குறைச்சு பலவீனத்தை ஏற்படுத்தும். அதனால உணர்வுகளை சமநிலை

படுத்துவது மிகவும் அவசியம். தியானம், யோகா, உடற்பயிற்சி போன்றவை மன அமைதியை தருது. இதனால உணவின் மீதும் இருக்கக்கூடிய தவறான சார்பு குறையுது. ஒரு சில உடற்பயிற்சிகள் செய்யும்போது நம்மளுடைய உடல் உயரத்துக்கு சரியான எடை எவ்வளவு இருக்கணுமோ அதை மட்டும், அதாவது இதுதான் வேணும் இதுதான் வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கக்கூடிய அளவு நம்மளுடைய எண்ணத்தில் மாறுபாடு ஏற்படும். உணவும் உணர்வும் ஒன்றுக்கொன்று தாக்கம் ஏற்படுத்தும் என்பதற்கான பல உதாரணங்கள் இருக்கு. நம்ம மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செஞ்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவோம். ஆனால் ஒரு கவலையில் இருக்கும்போது நமக்கு வந்து உடனடியாக சுகம் தரக்கூடிய உணர்வுகள், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டை தேர்வு செய்கிறோம். இதனால் நீண்ட காலத்தில் உடல் நலத்தில் மனநலத்திலையும் பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. சாப்பாடு சாப்பிட்றது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது, அது ஒரு பொறுப்புன்னே சொல்லலாம். உணவை மெதுவாக சுவைச்சு நன்றி உணர்வோடு சாப்பிடணும். இதை மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செரிமானத்தையும் மனநிலத்தையும்

0: சாப்பாடு சாப்பிட்றது ஒரு பழக்கம் மட்டும் கிடையாது, அது ஒரு பொறுப்புன்னே சொல்லலாம். உணவை மெதுவாக சுவைச்சு நன்றி உணர்வோடு சாப்பிடணும். இதை மைண்ட்ஃபுல் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது செரிமானத்தையும் மனநிலத்தையும் மனநலத்தையும் மேம்படுத்துது. குடும்பத்தோட சேர்ந்து சந்தோஷமாக உணவை பகிர்ந்து சாப்பிடும்போது நல்ல உணர்வுகளை அதிகப்படுத்துது. ஒரு சாப்பிட்ட திருப்தி நமக்கு ஏற்படுது.
1: டே மச்சான், என்னடா பொண்ணுவ, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

சிறப்பாக மாற்றும். நல்ல உணவு, நல்ல மனம், நல்ல வாழ்க்கை என்ற கொள்கையை பின்பற்றணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிச்சயமாக வளமாகும். ஒன்றும் உணவு உடலை வலிமையாக்குவதோடு மட்டுமல்லாமல் உணர்வையும் சீர்படுத்துது. அழகான சத்துள்ள உணவுகளை உண்போம், ஆரோக்கியமாய் வாழ்வோம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. உணவும் உணர்வும் ரெண்டும் வாழ்க்கையில் முக்கியமான தூண். உடல் நலமும் மனநலமும் நல்ல நிலையில இருக்கணும். இந்த ரெண்டையும் சமநிலைப்படுத்துறது அவசியம். ஆரோக்கியமான உணவை தேர்வு செய்வதும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவதும் நம் வாழ்க்கை

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்புல நலம் தானா நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க.
2: நலம் தானா நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
3: சிறு குழந்தைகளின் பாதுகாப்பு முறைகள் குறித்த மருத்துவ ஆலோசனைகள் வழங்குபவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்ன நாராயணன் அவர்கள்.
4: ரத்தம் வருது, அந்த எபிஸ்டாக்சிஸ்ன்னு சொல்லக்கூடிய சிறு மூக்கு உடஞ்சி ரத்தம் வருது, இல்லை இடிச்சு எங்கேயாவது மூக்கு உடஞ்சி ரத்தம் வருது, அதாவது குழந்தை விழுந்துட்டாங்க அப்படின்னா அபாயகரமான 4 விஷயங்கள் பார்க்கணும். ஒன்று, குழந்தை விழுந்த உடனே சப்போஸ் உயரத்துலேருந்து விழுந்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மயக்கம் ஆகுது, லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் சொல்லுவோம். ரெண்டாவது வாந்தி. இன்னொன்று, விழுந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வெட்டு வருது, ஃபிட்ஸ் வருது, இல்லை காதில் மூக்கில் ரத்தம் வருது. இது எல்லாமே வந்து இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை அணுகணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிகுறி. ப்ளீடிங் வருது அப்படின்றதுக்கு நம்ம வெறும்னா இப்போது கையில் காலில் அடிபட்டு ரத்த கசிவு வருதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது ப்ரெஷர், அதாவது கையை வச்சோ இல்லை ஒரு சுத்தமான துணியோ காட்டனோ வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்குறது. பெரும்பாலான ப்ளீடிங்க்கு அது மட்டுமே பண்ணாலே ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிடும். மூக்குலேயும் அப்படி தான், மேல் நோக்கி பார்த்த மாதிரி உட்கார வச்சு கொஞ்சம் மூக்கில் ப்ரெஷர் மட்டும் கொடுத்துக்கிட்டா போதும். விழுந்ததுக்கப்புறம் நான் சொன்ன அறிகுறிகள், இந்த வெட்டு, மயக்க நிலை, இல்லை காதில் மூக்கில் ரத்தம் வர்றது, கண்டினியூஸாக ரெஸ்பான்ஸ் இல்லாமல் மயங்கியே இருக்கிறது, தொடர்ந்து வாந்தி, தலைவலி. சின்ன குழந்தைங்களுக்கு தலைவலி சொல்ல தெரியாது, ரொம்ப தூங்கிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை வாந்தி அதிகமாக எடுப்பாங்க. இதெல்லாம் உடனடியாக டாக்டரை பார்க்கணுன்றதுக்கான அறிகுறி. அதே மாதிரி இது பார்த்துட்டு டாக்டரோட முடிவுபடி சில குழந்தைங்களில் அதாவது தலையில் அடிபட்டிருந்தால் அதுக்குண்டான ஸ்கேன், சிடி ஸ்கேன்ற மாதிரி எமர்ஜென்சியாக எடுக்க வேண்டியிருக்கலாம். குழந்தைங்களுக்கு இந்த விழுந்ததுனால அடிபடுற எஃபெக்ட்ன்றது முதல் 24 மணி நேரத்துக்குள்ளேயே இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு மேலே டிலே பண்ணாமல் நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது அவசியம். பிரெத் ஹோல்டிங்ன்றது ஒரு விதமான பிஹேவியர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அது சம்மந்தமாக நிறைய தியரிஸ் இருக்குது. ரத்த குறைபாடு, அயன் டிஃபிஷியன்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு சாதாரணமாக வரும், அழுது மூச்சை பிடிச்சி நிறுத்திப்பாங்க, அப்புறம் தட்டி விட்டு இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரிலீஃப் ஆவாங்க. அது பிரெத் ஹோல்டிங்கிறது சாதாரணமாக 6 குழந்தைங்கள்லேருந்து கூட வரலாம், அது ஒரு 4-5 அது ஸ்டாப் ஆகிடும். இது நிறைய குழந்தைங்களுக்கு காரணம்னு நம்ம எவ்வளோதான் ஸ்கேன் எடுத்தாலோ இல்லை இருதயத்துக்கு நுரையீரல் ஸ்கேன் பார்த்தாலோ எல்லாமே நார்மல்னு வரலாம். இந்த பிரெத் ஹோல்டிங்கிறது இப்போ சயின்ஸ் படி அது ஒரு விதமான பிஹேவியர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அழுவாங்க, அழுது மூச்சை பிடிச்சிப்பாங்க, இல்லை கீழே உருண்டு அழுறது, அழுது மூச்சை பிடிக்கிறது. இந்த பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல் அப்படின்றது ரொம்ப அடிக்கடி வருது, அதாவது காரணமே இல்லாமல் அழுவும் இல்லை, குழந்தை நல்லா இருக்கான், திடீர்னு அந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அது இருதய சம்மந்தப்பட்டதோ இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாகவோ இருக்கலாம்ன்றத நம்ம டெஸ்ட் பண்ணி தான் உறுதிப்படுத்தணும். எல்லா பிரெத் ஹோல்டிங் ஸ்பெல்லும் நான் சொல்கிற அந்த இரத்த குறைபாடுனால வராது. சாதாரணமாக விளையாடுறாங்க, அழுகிறாங்க, அடிபட்டு அழுகிறாங்க, அழுத உடனே மூச்சை பிடிக்கிறாங்கன்றது நிறைய குழந்தைங்கள பார்ப்போம்.
5: ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi has strongly condemned the attacks on UAE's Fujairah that resulted in injuries to 3 Indian nationals. In a social media post, Mr. Modi stated that targeting civilians and infrastructure is unacceptable. He asserted that India stands in firm solidarity with the UAE and reiterates its support for the peaceful resolution of all issues through dialogue and diplomacy. Mr. Modi underlined that ensuring safe and unimpeded navigation through the Strait of Hormuz is vital for enduring regional peace, stability and global energy security. Yesterday, 3 Indian nationals were injured after a fire broke out at the Fujairah Petroleum Industry Zone in the UAE following a drone attack from Iran. Earlier, the Ministry of External Affairs also condemned the attack in the UAE, calling it unacceptable. In Tamil Nadu, political activity has intensified following the completion of vote counting for the

0: elections. The TVK has emerged as the single largest party in the state. Party leader Joseph Vijay paid tribute to the founder of Dravidian politics, C.N. Annadurai, in the state. Today, newly elected TVK legislators have gathered at the party headquarters in Panayur near Chennai to elect actor-turned-politician Joseph Vijay as their legislative party leader. The party is now expected to approach the governor to stake its claim to form the government in the state. BJP President Nitin Naveen, along with Delhi Chief Minister Rekha Gupta, offered prayers at the Kalibari Mandir in CR Park in New Delhi today. Later, speaking to reporters, Mr. Naveen congratulated the people of West Bengal, three other states and a union territory where assembly election results were declared yesterday. He said Prime Minister Narendra Modi is steering the nation on the path of development while preserving its culture and heritage. BJP MPs Raghav Chadha, Ashok Mittal, Sandeep Pathak and Rajendra Gupta today met President Draupadi Murmu at Rashtrapati Bhavan to express concern over the alleged misuse of state machinery by the AAP-led government in Punjab. Speaking to reporters after the meeting, Raghav Chadha accused the AAP-led Punjab government of using state machinery to target Rajya Sabha MPs who recently quit the party and joined the BJP. Union Education Minister Dharmendra Pradhan has reiterated the government's commitment to building a strong research and innovation ecosystem in the country. Addressing the IIT Madras Tech Summit in New Delhi today, Mr. Pradhan emphasized the need to transform India's research ecosystem to deliver innovation-driven outcomes. He said research should not remain limited to PhD theses and academic publications, but must lead to tangible innovations that benefit society.
1: Today, with the leadership of Prime Minister Modi, government is committed to create a new ecosystem in research sector. Gone are the days where institutions will only be specific to teaching. Now, priority has changed. There is a societal consensus. Institution must. Research should not be limited up to PhD thesis, citation, paper publication. Research must lead to innovation.
0: External Affairs Minister Dr. S. Jaishankar today said that development cooperation remains a key pillar of the partnership between India and Jamaica. Dr. Jaishankar was addressing the media after his meeting with Jamaican Foreign Minister Kamina Johnson-Smith and other cabinet members. The External Affairs Minister said the talks were comprehensive and substantive, covering the full spectrum of bilateral ties.
2: We reviewed the entire gamut of India-Jamaica relations. We identified new avenues for further strengthening our partnership. We have signed several important agreements. And we discussed effective implementations of MOUs, which have been recently concluded in the fields of digital transformation, cultural exchange, sports and digital payments to ensure tangible outcomes on the ground.
0: The India Meteorological Department has forecast heavy rainfall across several parts of the country today. According to the IMD, heavy showers are likely over Arunachal Pradesh, Assam, Meghalaya, coastal Andhra Pradesh, Jharkhand, Odisha, sub-Himalayan West Bengal, Sikkim, as well as Tamil Nadu and Puducherry. Thunderstorms accompanied by lightning are also likely over parts of northern states. And with that, we end this news bulletin.
3: ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் நலம் தானா நிகழ்ச்சிக்காக நின்றிருக்கீங்க.
4: உலக ஆஸ்துமா தின சிறப்புரை வழங்குபவர் நுரையீரல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மொஹிதீன் ஹாஜி அவர்கள்.
5: ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட நாள் நுரையீரல் சம்பந்தமான ஒரு வியாதி. உலகத்தில் 3.5 கோடி பேர் வந்து இந்தியாவில் மட்டுமே வருஷத்தில் பாதிக்கப்படுறாங்க. ஏர் பொல்யூஷன், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷனால் அதிக பேருக்கு இந்த நோயோட தாக்கங்கள் ஏற்படுது. இந்த நோயை வந்து கண்டுகிறது இல்லை. அப்படி நோய் கண்டுபிடிச்சப்பட்டாலும் அதுக்கான வைத்தியங்களை ஒழுங்காக செய்கிறதில்லை. அதிகப்படியான அவங்க பாதிப்புகளை அவங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இந்த ஆஸ்மா பெரியவங்களை மட்டும் இல்லை, குழந்தைகளையும் அது ரொம்பவே பாதிக்குது. அதனால் அந்த குழந்தைங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியும் குறையுது. இந்த விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு வருட வருடம் மே மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை வந்து உலக ஆஸ்மா தினமாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கொண்டாடுது. இந்த நோக்கம் வந்து அப்படின்னா அந்த ஆஸ்மா பற்றியான விழிப்புணர்வுகளை மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாளை கொண்டாடுறாங்க. இந்த 2026 தீம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஆக்சஸ் டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக் ஸ்டில்

ஏ லாங் வே டு கோ அப்படிங்கிறது தான் அந்த தீம். அதாவது அந்த ஆஸ்மாக்காக செய்யக்கூடிய வைத்தியங்கள், அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஸ்டீராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்ஹேல்டு ஸ்டீராய்ட்ஸ், மூச்சுக்குழி வலையாக ஸ்டீராய்டு மருந்துகளை செலுத்துறது மூலயமா அந்த ஆஸ்மாவுடைய தீவிரங்கள் குறையும். அந்த மருந்துகள் கிடைக்க செய்யணும், எல்லா கடக்கோடி மக்களுக்கும் அந்த மருந்து வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த வருடத்துக்கான தீம். பொதுவாக ஆஸ்மா அப்படிங்கிறது ஜெனட்டிக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம். 100க்கு 90% நோய்களில் கண்டிப்பாக வந்து அவங்க பெற்றோர்கள் அதோட மூதாதையர்களுக்கு அந்த பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்குது. டஸ்ட் அலர்ஜியாக இருக்கலாம், இல்லை இழப்பாக இருக்கலாம், இது எல்லாமே அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை கேட்கும் பொழுது தெரியும். ஆனால் ஆஸ்மாவை முதல்ல டயக்னோஸ் பண்ணுறதுக்கு 1 வயசு தாண்டினதுக்கப்புறம் தான் அது வந்து ஆஸ்மாங்கிறதையே நாங்கள் டயக்னோஸ் பண்ணுவோம். அந்த 1 இயருக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளக்கூடிய விஷயங்களுக்கு வந்து ஆஸ்மாவை நாங்கள் காரணமாக எப்போவுமே சொல்ல மாட்டோம். ஸோ கன்ஜெனிட்டல் டிசீஸாக வந்தாலும் அது வந்து பிறப்பிலே வர்றது கிடையாது, அது 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் அதோடைய பாதிப்புகள்லாம் குழந்தைங்களுக்கு தெரியும். குழந்தைங்களுக்கு முச்சரிப்பு இல்லாமல் ஆஸ்மாவாக நம்ம எது எடுத்துக்க முடியாது. இந்த 1 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு மூச்சை வாங்குறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நிமோனியா, சளியாக வரலாம், நோய் தொத்து கிருமிகள் தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இழப்புகளை குழந்தைங்களுக்கு ஏற்படுத்துறது இருக்கும். ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து இந்த 1 வருஷத்தை தாண்டியான இழப்புகளில் மட்டும்தான் ஆஸ்மா இருக்கா இல்லையாங்கிறதுக்கான பரிசோதனைகள் பண்ணவும் முடியும். அந்த 1 வயசுக்கு முந்தின விஷயங்களில் ஆஸ்மாவை பற்றி சொல்ல மாட்டோம். கோடை காலம் அப்படிங்கிறது வந்து எப்போவுமே நாங்கள் சொல்கிறது வந்து நோயாளிக்கு ஒரு நல்ல காலம்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ வந்து சூழ்நிலையே மாறிடுச்சு இல்லைங்களா? இப்போ அடிக்கக்கூடிய வெயில்களுக்கு எல்லோரும் வந்து குளிர்ச்சியை நாடக்கூடிய தன்மை இருக்குது. நம்ம வீடுகளில் இப்போது அதிகமாக குளிர்சாதன பெட்டிகள் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம் பொழுது அது ஏர் கூலராக இருக்கலாம், இல்லை ஏசியாக இருக்கலாம், அது அதீத ஒரு குளிர்ச்சி வந்து ஆஸ்மா வியாதிகளுக்காரங்களுக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை. குளிர்பானங்கள் குடிக்கிற வித விஷயத்துலையுமே அஜாகிரதையாக ரொம்ப இருக்கிறாங்க. ஸோ அதனால் கூட அந்த பாதிப்புகள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருது. பட் இப்போ அதிகமான பேர் வர்றதுக்கு காரணம் வந்து நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய குளிர்சாதன வசதிகளாக இருக்கட்டும், இல்லை குளிர்ச்சியாக நம்ம குடிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அப்புறம் அதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் அதிகப்படுத்துது. எப்போவுமே வந்து ஆஸ்மாவுக்கு வந்து ஒரு காரணி வேணும். தொட்டாச்சு நீங்கள் நம்ம தொட்டால் மட்டும்தான் சுருங்கும் அப்படிங்கிற கதையில் ஆஸ்மா பேஷண்ட்டுகளுக்கு வந்து ஒரு ட்ரிகர் கண்டிப்பாக அது வாங்கணும். அதுக்கு அது தூசியாக இருக்கலாம், அதீத வாடைகள், கெமிக்கலாக இருக்கக்கூடிய ஸ்மோக்காக இருக்கலாம், ஆட்டோ ஓட்டுறவருக்கு அந்த டீசல் பெட்ரோல் வாடையாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு ஒரு ட்ரிகர். ஸோ அது வந்து அவங்கள வந்து என்ன பண்ணும், அந்த இலைக்க வைக்கும். 90% பேஷண்ட்டுகளில் கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய அப்பா அம்மாக்கோ, இல்லை அண்ணன் தம்பிகளுக்கோ, இல்லை அக்காவுக்கோ, இல்லை தாத்தா பாட்டிக்கோ யாருக்காச்சும் ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, தும்மல் அடுக்கு தும்மல் வந்துடும் சார், எனக்கு பாட்டிக்கு இழப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி இருக்கும். ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரேர், அதாவது வீட்டில் யாருக்கும் வராமல் முதல் குழந்தைக்கே வந்து ஆஸ்மா வர்றது ரொம்ப ரேரான ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு கிளினிக்கல் டயக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நோயை கண்டுபிடிக்கிறதுல 100ல் 90 கேஸுகள் வந்து ஹிஸ்ட்ரியிலேயே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். சில பரிசோதனைகள் செய்யலாம், நுரையீரல் செயல்திறன் பரிசோதனை PFTன்னு சொல்லுவோம். அந்த PFT மூலியமாக வந்து சில மருந்துகளை கொடுத்து அது இழப்பு குறையுதா இல்லையான்னு பார்ப்போம். குறையும் பொழுது அது ஆஸ்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். பகல் நேரங்களில் நம்மளுக்கு வந்து தட்பவெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்து அங்கே குளிர்ச்சிக்கான விஷயங்கள் கம்மியாக இருக்கும். இன்னும் நைட் நேரங்களில் குளிர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம். மேலும் நம்ம வந்து படுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ வந்து நம்ம பொசிஷன், உடம்புடைய பொசிஷன் வந்து ஃப்ளாட் ஆகும் பொழுது நுரையீரலுமே அவர் பைப்புகள் கொஞ்சம் தட்டையாக ஆகும் பொழுது இழப்புக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகிறது ஒரு இயற்கையான ஒரு விஷயம்தான். ஆஸ்மா பேஷண்ட்களுக்கு அது கொஞ்சம் அதிகமாக தெரியும். அவங்களுக்கு எவ்வளோ ஆன அந்த நோய் அவங்களுக்கு கஷ்டப்படுத்துதுங்கிறத பொறுத்து நோய்க்கான தீர்வுகளுக்கு நம்ம மருத்துவர் அணுகணும். அதோடய தன்மை அதிகமாக இருக்குது. டெய்லி நாட்கள் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்கும் பொழுது நுரையீரல் செலுத்தக்கூடிய இன்ஹேலர்னு சொல்லக்கூடிய மருந்துகளையோ இல்லை ஆவி பிடிக்கிறதுக்கு நெபுலைசர் அப்படிங்கிற மருந்துகளை வந்து ஆவி பிடிக்கிறதையோ செஞ்சால் அதை இழப்புக்கான விஷயங்களோ இல்லை அதீத இருமல் இருக்க விஷயங்களோ நல்லாவே குறையும். ஆஸ்மா பேஷண்ட்டுகளுக்கு வந்து உணவு பட்டியல்னு சொல்லும் பொழுது எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்களாக அது இருக்கும். உளுந்து, வேர்க்கடலை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவோம். நண்டு அதெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு சில அலர்ஜி வரும்னு சொல்லுவோம். பட் இது எல்லாமே வந்து பொதுப்படியாக்க முடியாது. சாப்பிடும் பொழுது அது ஒவ்வாமைகள் ஏற்படுதா இல்லையான்னு பார்க்க போகிறோம். அது அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேருக்கு தான் அந்த ஒவ்வாமை சில பொருட்களுக்கு மட்டும்தான் ஏற்படும். எல்லாத்துக்கும் அந்த ஆஸ்மா பேஷண்ட் அனைவருக்கும் ஒருத்தருக்கு தூசியாக ஒவ்வாமையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு குளிர்ச்சி ஒவ்வாமையாக இருக்கலாம், ஒருத்தருக்கு அதீத ஆடைகள் சென்ட் அடிக்கிறது கொஞ்சம் ஒவ்வாமைகள் ஏற்படுத்தலாம், சில பேருக்கு உளுந்து சாப்பிட்டா வரலாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எதுவுமே சாப்பிட முடியாது அவங்களால. ஸோ வந்து அவங்களுக்கு பட்டு தெரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். நான் எனக்கு இது இதெல்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு இழப்பு வருதோ இல்லை மூச்சுத்திணல் மாதிரி வருதோ அதை ஜஸ்ட் என்ன செய்வீங்க அவாய்ட் பண்ணுங்கன்ட்டு. இப்போ பொதுவாக இப்போ நாங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் சொல்கிற ஒரே அட்வைஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கொக்கோ பேஸ்டாக இருக்கக்கூடிய சாக்லேட்ஸ், இந்த ப்ரௌன் கலர் சாக்லேட் நிறைய நேரங்களில் அலர்ஜிகளை ஒவ்வாமைகளை ஏற்படுத்துது. நேச்சுரல் கொக்கோவாக இருக்காது அது, இந்த ஆர்டிஃபிஷியல் கொக்கோ பவுடர் சேர்த்த பண்ண

0: கூடிய விஷயங்களாக இருந்துச்சுன்னா ப்ரௌன் கலர் சாக்லேட்டாக இருக்கலாம், ப்ரௌன் கலர் கேக்காக இருக்கலாம், பாலில் கலந்து குடிக்கக்கூடிய சாக்லேட் பவுடர்ஸாக இருக்கலாம். குழந்தைங்களுக்கு அவங்கள அறியாமலே அவங்களுக்கு ஒரு நோயை கொடுத்த மாதிரி இருக்கும். சாப்பிடும்பொழுது ஏற்படுறதான பார்த்து அதை தயவுசெய்து அதை அவாய்ட் பண்ணுகிறது சைல்டுஹுட் ஆஸ்மாவை ப்ரிவென்ட் பண்ணுறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். இப்போது நான் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டேன் அப்படின்னா அந்த சாப்பிட்ட விஷயம் செரிக்கிற வரைக்கும் அதோடைய கெமிக்கல் என் உடம்புல இருக்கும். ஸோ அந்த வீசிங்க்கான சிம்டம்ஸோ இழைக்கிற சிம்டம்ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பஸ்ஸில் கூட்டமாக இருக்குது, காற்றோட்டமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பஸ்லேருந்து இறங்குற வரைக்கும் அவருக்கு மூச்சுத்திணறல் வரும். அந்த எக்ஸ்போசர்லேருந்து எவ்வளோ சீக்கிரத்தில் வெளியே வராருங்கிறத பொறுத்து தான் எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது புரியும். எவ்வளோ சீக்கிரமாக அந்த மூச்சுத்திணறலை நம்ம குறைக்கணுமே, ஏன்னா நம்மளுடைய மூளை வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆக்சிஜன் இல்லாமல் வாழாது. எவ்வளோ சீக்கிரமாக காற்றோட்டமான பகுதிக்கு அவரை உட்படுத்தி அந்த ஃபஸ்ட் எய்டுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களில் நல்லா காற்று வரவழைச்சி அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சுன்னா அங்கே போய் ஆவி பிடிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சிறந்தது. இன்ஹேலருடைய கான்செப்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு காலங்களில் மாத்திரைகளாக இருந்தது, அப்புறம் சிறப்பாக வந்தது, அப்புறம் இன்ஜெக்ஷனாக வந்தது. ஸோ இது எல்லாமே வந்து சிஸ்டமிக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். ரத்தத்தில் கலந்து அது நுரையீரலுக்கு போய் அதோடைய செயல்பாட்டுக்கு வரணும். நேரங்கள் எடுக்கும் இல்லைங்களா, அது வாய் வழியாகவோ இல்லை சிறப்பாகவோ இல்லை நரம்பூசிகளாகவோ போடும் பொழுது அதோட சைடு எஃபெக்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இதை குறைக்கணும், செயல்பாட்டுகளுக்கு திறனை சீக்கிரமாக அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த இன்ஹேலர் அப்படிங்கிற காற்று மூலியமாக அந்த மருந்துகளை நுரையீரலுக்கே செலுத்தக்கூடிய தன்மைகள் வந்தது. நெபுலைஸ் பண்ணுறதாக இருக்கட்டும், வாய் வழியாக பொடியை உரியறதாக இருக்கட்டும், இந்த இன்ஹேலராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வேலை செய்யும். அதே மாதிரி இதில் சைடு எஃபெக்ட்டுங்கிறது வந்து நியர் ஜீரோன்னு சொல்லுவோம் நாங்கள். வாய் வழியாகவோ இல்லை ரத்த ஊசியாக போட முடியாத சைடு எஃபெக்ட்களை விட இது ஜீரோவாகத்தான் அந்த சைடு எஃபெக்ட்ஸ்கள் இருக்குது. எப்போவுமே வந்து ஆஸ்மாவை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன், எனக்கு எப்போல்லாம் வருது, எந்த சூழ்நிலைலாம் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பட்டு தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. ப்ரிவென்ஷன் தான் முதல். ஆஸ்மான்னு லேபிள் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்னெல்லாம் இருக்குது, எதை சாப்பிட்டா வருது, எந்த சூழ்நிலைக்கு போனால் வருது, ஸோ அந்த சூழ்நிலைகள் எல்லாத்தையும் தவிர்க்கணும். தவிர்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு மருந்துகளை யூஸ் பண்ணக்கூடிய தேவைகள் குறைஞ்சிரும். இல்லை நம்மளுக்கு வந்து டெய்லி நாட்கள் ஓட்டுறதே கஷ்டமாக இருக்குங்கிற பட்சத்தில் மட்டுமே ரெகுலரான ஒரு இன்ஹேலரை எடுக்க சொல்லுவோம். எடுத்த உடனே ஆரம்பித்த உடனே நீங்கள் இன்ஹேலரை எடுத்துகிட்டே ஆகணும், வாழ்க்கை முழுக்க எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடக்டிவான லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது 14 வயசுலேருந்து 40-45 வயசு வரைக்கும் ஒரு ப்ரொடக்டிவான லைஃப் வாழ்கிறவங்கக்கிட்ட ஒரு மருந்து ரெகுலராக அடிங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க யாருமே அதை ஏற்றுக்கிறது இல்லை, அதை செய்யவும் மாட்டாங்க. ப்ரிவென்ஷனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வைத்தியத்தை பாக்கெட்டுக்குள்ளே எப்போவுமே இருக்கிற மாதிரி வச்சுக்கிடுங்க. அந்த இழைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்கிறது தான். ஆஸ்மாவில் என்ன நடக்குது அப்படின்னா கெட்ட வாயு வெளியே போகல, நல்ல வாயு உள்ளே வரலை. ஸோ அதனால் ஆக்சிஜன் உடம்புக்கு கிடைக்காத பொழுது வேலைகள் நிறைய நடக்காது. மூளை அதோடைய வேலையை செய்யாது, இருதயம் அதோடைய வேலையை செய்யாது. அதுமாதிரி கெட்ட வாயு உள்ளே சேரும்போது கழிவுகள் அதிகமாக செய்யும் பொழுதும் என்னுடைய செயல்திறனும் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இழப்புகளை எடுத்து விட்டால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒரு ரெகுலரான வாழ்க்கையை வாழ முடியும். இந்த நான் மெடிக்கல் மீன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் ஆஸ்மான்னு சொல்லுவோம். அதாவது மெடிக்கேஷனே இல்லாமல் ஆஸ்மாவை ட்ரீட் பண்ண வழி இருக்கான்னா நம்ம யோகாசனம் மாதிரியோ இல்லை மூச்சு பயிற்சி பிராணாயாமம் மாதிரியோ இல்லைனா ஒரு ஸ்லோ வாக்கிங் சொல்லுவோம், மெதுவான ஒரு நடையாக இருக்கட்டும், அது ஓப்பன் ஸ்பேஸில் நடக்கும் மூலியமோ நுரையீரலோட வீரியம் கெப்பாசிட்டி அதிகம் பொழுது அதிகமான ஆக்சிஜன் உள்ளே செலுத்தும் போது நம்ம அதோடைய பாதிப்புகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதையும் மக்களுக்கு சொல்லத்தான் செய்கிறோம், எல்லா நேரமும் மெடிசன் மட்டுமே நம்ப முடியாது. ஸோ வந்து இயற்கையாகவே ஒரு செயல்பாடுகள் மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், பிராணாயாமம் மூச்சு பயிற்சியாக இருக்கலாம், இல்லை ஸ்லோ வாக்கிங்காக இருக்கலாம், ஸ்டில் ஹெல்ப்ஸ். நல்ல விட்டமின் D3 அவங்களுக்கு சூரிய ஒளியில் நடக்கும் பொழுது கிடைக்கும். அதுவுமே வந்து நுரையீரல் செயல்பாடுகளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்கள் பண்ணும். நுரையீரலுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஒரு டயட்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடாக இருந்தாலே போதுமே ஒழிய, இருதயத்துக்கு சொல்கிற மாதிரி அதிகமான கொழுப்புகளை சாப்பிடாதீங்க, சேச்சுரேட்டட் ஃபேட்டை குறைச்சிக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரிலாம் நுரையீரலுக்கு கிடையாது. ஸோ அதுக்கே தேவையான விஷயம் வந்து ஒரு சுத்தமான காற்று மட்டும்தான், ஆக்சிஜன் மட்டும்தான் அது கேட்குது. ஸோ அதை கொடுத்தா மட்டுமே போதுமே ஒழிய சாப்பாட்டுக்கும் நுரையீரலுடைய விஷயங்களுக்கும் ஒன்றுமே கிடையாது. குணப்படுத்த முடியுமான்னா கண்டிப்பாக ஆஸ்மா குணப்படுத்த முடியவே முடியாது. ஆஸ்மா அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக குணமாகக்கூடிய வியாதி கிடையாது. அது கட்டுப்படுத்தி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிடலாம். அது மட்டும்தான் அந்த ஆஸ்மாவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
1: உலக ஆஸ்துமா தின சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் நுரையீரல் மருத்துவ நிபுணர் டாக்டர் மொஹிதீன் ஹாஜி அவர்கள். காய்கறிகளாகட்டும் கீரைகளாகட்டும் பழங்களாகட்டும் எல்லாமே ஏதோ ஒரு வகையில நம்மளுடைய உடல் வளர்ச்சி

வாழ்க்கையும் ஆரோக்கியத்துக்கும் அடித்தளமாக அமையக்கூடியதாக தான் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கோவைக்காயின் பயன்களை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். பாடலை தொடர்ந்து கோவைக்காய் எந்தெந்த வகையிலலாம் நமக்கு நல்லது விளைவிக்குது, எந்தெந்த வகையிலலாம் சாப்பாட்டில் அது சேர்த்துக்கிறதுனால நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

ஒரு மணி 25 நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது நலம் தானா நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் எந்த வகையில உடலுக்கு ஆரோக்கியம் தருது அப்படின்னு சொல்ல போனோம்னா, உணவே மறந்தாகக்கூடிய சில உணவு வகைகளை பத்தி தான் ஒவ்வொரு நாளும் நலம் தானா நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு எல்லா வயதுக்கும் ஏத்த ஆரோக்கியம் தரக்கூடிய காய் வகைகள்ல ஒண்ணு கோவக்காய். அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கோவக்காய் அப்படிங்கறது பாரம்பரிய சமையல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்னா இருக்கு. சுவையான இந்த கோவக்காயில எண்ணற்ற மருத்துவ குணங்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதை நம்மளுடைய அன்றாட உணவுல நம்ம சேர்த்துக்கிறதுனால பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை நம்ம தீர்க்க முடியும். இன்னும் சொல்ல போனா சில பிரச்சனைகள் வராம தவிர்க்கிறதுக்கு இந்த காய்கள் நமக்கு உதவுது.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். ஜிஆர்டி பிரைட்ஸ், தி பிரைடல் ஜுவல்லரி கலெக்ஷன். இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். ஜிஆர்டி பிரைட்ஸ் ஃப்ரம் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: 1:31 நேர்கள் இணைந்திருப்பது நலம்தானா நிகழ்ச்சிக்காக. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுல கோவக்காய் ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது. இதில் உள்ள சில மருத்துவ கூறுகள் இன்சுலின் சுரப்பை சீராக்க உதவுது. கோவைக்காயில் நார்ச்சத்து அதிக அளவில் நிறைஞ்சிருக்கு. இது செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் மற்றும் குடல் புண்களை குணப்படுத்த உதவுது. மேலும் குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி குடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. உடல் எடையை குறைக்கிறதுக்கு பல வகைகளையும் முயற்சி செய்கிறவங்க இந்த கோவக்காயை தவறாமல் சாப்பாட்டில் எடுத்துக்கலாம். கொழுப்பை குறைச்சி உடலில் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை கோவக்காய்க்கு உண்டு. உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வு அப்படின்னே சொல்லலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது நலம் தானா நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கோவக்காயை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். வைட்டமின் ஏ, வைட்டமின் சி போன்ற அத்தியாவசிய வைட்டமின்களும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்க்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இந்த கோவக்காயில் நிறைஞ்சிருக்கு. கல்லீரலில் தேங்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றவும் கல்லீரல் வீக்கத்தை குறைக்கவும் கோவக்காய் உதவுது. இதய ஆரோக்கியம் மற்றும் எலும்பு உறுதியாகவும் வலுவாகவும் இருக்க கோவக்காயை சாப்பாட்டில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். கோவக்காயில் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற தாதுக்கள் அதிகமாக நிறைஞ்சிருக்கிறதுனால இதயத்தின் சீரான இயக்கத்துக்கும் நரம்புகளின் ஆரோக்கியத்துக்கும் மற்றும் எலும்புகளின் உறுதிக்கும் இந்த கோவக்காய் ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு தேர்வாக பார்க்கப்படுது.

நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்புலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல நலம் தானா நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நலம் தானா நிகழ்ச்சியில கோவைக்காய் பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். தோல் மற்றும் காயங்களுக்கு கோவைக்காயின் இலைகளும் பாரம்பரிய மருத்துவத்தில் பெரிதும் பயன்படுத்தப்படுது. இதன் இலைகளை அரைச்சு பூசுறது தோலில் ஏற்படக்கூடிய அரிப்பு, காயங்கள் மற்றும் புண்களை விரைவில் ஆற்றக்கூடிய சக்தி இருக்கிறதா நம்புகிறாங்க. கோவைக்காயை வறுவல், பொரியல், கூட்டு அல்லது சாம்பார் மாதிரி பல வடிவங்களில் சமைச்சு சாப்பிடலாம். பச்சையான கோவைக்காயை பக்குவமாக உட்கொள்றதும் உடலுக்கு அதிக அளவில் நன்மைகள் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவைக்காயை நம்மளுடைய அன்றாட உணவில் தவறாமல் சேர்த்துக்கிறது ஆரோக்கியமான மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த வாழ்க்கையை உறுதி செய்யும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவேகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக சற்றுமுன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து அரசு அமைக்கும் நடவடிக்கைகள் களை கட்டியுள்ளன. தமிழகத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவின் சட்டப்பேரவை குழு தலைவராக அக்கட்சியின்

தலைவர் திரு ஜோசப் விஜய் சற்று முன் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முன்னதாக சென்னையை அடுத்த பனையூரில் தாவேகா தலைமை அலுவலகத்தில் அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூடி ஒருமனதாக திரு விஜயை கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவராக தேர்ந்தெடுத்தனர். தமிழகத்தில் புதிய அரசு அமைப்பதற்கான கூடுதல் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு குறித்து தொடர்ந்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என தெரிகிறது. அதனையடுத்து புதிய அரசு அமைக்க ஆளுநரிடம் திரு விஜய் உரிமை கோருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக திரு விஜய் முன்னாள் முதலமைச்சர் சி என் அண்ணாதுரையின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். அவரது பதவி விலகல் கடிதத்தை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் புதிய அரசு அமையும் வரை அவர் பதவியில் தொடருமாறு கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இந்நிலையில் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் திரு மு க ஸ்டாலினை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மதிமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சித் தலைவர்கள் திரு ஸ்டாலினை சந்தித்து பேசினர். கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 இடங்களில் வெற்றி பெற்றதை தொடர்ந்து அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை அக்கட்சி தொடங்கியுள்ளது. இருப்பினும் கட்சியின் சட்டமன்ற குழு கூட்டம் எப்பொழுது நடைபெறும் என்ற தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. புதுடெல்லியிலிருந்து அகில இந்திய காங்கிரஸ் குழுவின் பிரதிநிதிகள் கேரளம் வந்த பின்னரே கட்சியின் சட்டப்பேரவை குழு கூட்டம் நடைபெறும் என்று தகவல்கள் கூறுகின்றன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களின் கூட்டம் நேற்றிரவு நடைபெற்றது. புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகள் குறித்து இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. இதனிடையே இக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பிஜேபியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று காலை புதுச்சேரியில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. நாட்டில் வலுவான ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க சூழலை உருவாக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் திட்டவட்டமாக கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் ஆராய்ச்சிகள் படைப்பாற்றல் திறனுடன் கூடிய செயல் திட்டமாக உருவெடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2.5 லட்சமாக அதிகரித்துள்ள நிலையில் புதுமை தொழில்நுட்பங்களின் மையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று அமைச்சர் சுட்டிக்காட்டினார். உயர்கல்வி நிறுவனங்களின் வளாகங்களிலிருந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் யூனிகார்ன் மையங்களும் வெற்றிகரமாக உருவானதை அவர் சுட்டிக்காட்டினார். உலகளாவிய புத்தாக்க குறியீட்டில் இந்தியா 81வது இடத்திலிருந்து தற்போது 38வது இடத்திற்கு முன்னேறி உள்ளது ஆராய்ச்சிகளின் திறனை பறைசாற்றுவதாக அவர் எடுத்துரைத்தார். இந்தியா ஜமைக்கா இடையேயான ஒத்துழைப்பு கூட்டாண்மையின் முக்கிய தூணாக திகழ்கிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் கமினா ஜான்சன் ஸ்மித் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இன்று கலந்துரையாடிய பின்னர் ஊடகத்திற்கு அவர் அளித்த பேட்டியில் இருதரப்பு உறவுகளின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறினார். கலாச்சார பரிமாற்றம், விளையாட்டு, மின்னணு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாகவும் அமைச்சர் கூறினார். இதனிடையே வெளியுறவுத்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரெட்டா கோஸ்டோரிக்கா குடியரசு ஹோண்ட்ரஸ், பெலைஸ், டோமினிகா நாடுகளுக்கு வரும் 8ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஃபுஜைரா பெட்ரோலிய தொழிற்சாலைகள் மீது ஈரானின் ட்ரோன் தாக்குதலில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கட்டமைப்புகள் மற்றும் சிவிலியன்களை இலக்காக கொண்டு நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் அமைதி மற்றும் தூதரக நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவளிக்கும் என்று உறுதியளித்த பிரதமர் அந்நாட்டுடன் இந்தியா துணை நிற்பதாகவும் எடுத்துரைத்தார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக தடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்வதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் பிராந்திய அமைதி, நிலைத்தன்மை, உலகளாவிய எரிசக்தி பாதுகாப்பிற்கு இது இன்றியமையாதது என்று சுட்டிக்காட்டினார். வெளியுறவு அமைச்சகமும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளதோடு இந்நடவடிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று கூறியுள்ளது. இந்த பிராந்தியத்தில் அமைதியான தீர்வு ஏற்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியா ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. அரிய வகை நோய் மேலாண்மையை நோயை முன்னதாக கண்டறிதல், புதுமை கண்டுபிடிப்புகள், வலுவான ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் அவசியம்

மத்திய சுகாதார செயலர் திரு ஸ்ரீவஸ்தவா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் அரிய வகை நோய்கள் தொடர்பான இரண்டு நாள் தேசிய மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நோய் சார்ந்த சவால்களை புரிந்து கொண்டு செயலாற்ற வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். தேசிய சுகாதார கொள்கையின் கீழ் நிதியுதவி 50 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் அரிய வகை நோய் தாக்குதலுக்கு உள்ளான நோயாளிகள் தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.

0: தரமான சிகிச்சையை பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். அரியலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ரத்னசாமி அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய தக்காளி, முருங்கை உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகள் மற்றும் மிளகாய், கொத்தமல்லி, உலர்பழங்கள், மஞ்சள் போன்ற விவசாய பொருட்களை விலை குறைவான நேரங்களில் பாதுகாத்து விலை அதிகமாகும் நேரங்களில் விற்பனை செய்யும் வகையில் 25 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட அதிநவீன குளிர்பதன கிடங்கு அரியலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குளிர்பதன கிடங்கை விவசாயிகள் பயன்படுத்தி அழுகி போகும் வேளாண் விலை பொருட்களை நீண்ட காலம் கெடாமல் பாதுகாத்து விற்பனை செய்ய முடியும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி தெரிவித்துள்ளார். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
0: தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த மாணவி பாலியல் வன்முறை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்ட குற்றவாளியை காவல்துறையினர் இன்று தூத்துக்குடி மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழா நிறைவடைந்ததை தொடர்ந்து அழகர்மலைக்கு திரும்பிய கள்ளழகரை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலர்தூவி வரவேற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: மதுரை சித்திரை திருவிழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவடைந்ததை தொடர்ந்து கள்ளழகர் பூப்பல்லக்கில் அலங்கரிக்கப்பட்டு தனது இருப்பிடமான அழகர் மலைக்கு புறப்பட்டார். முன்னதாக அழகர் மலையை நோக்கி புறப்பட்ட கள்ளழகர் மூன்று மாவடி, கடச்சனேந்தல், சுந்தரராஜன்பட்டி, அப்பன் திருப்பதி வழியாக இன்று காலை 10:40 மணிக்கு மேல் 11:10 மணிக்குள் அழகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்கிட வரவேற்றதுடன் அழகர் கோவில் கோட்டை வாசலில் முன்பு திருஷ்டி பூசணிக்காய் உடைத்தும் தீப ஆராதனை காட்டியும் கள்ளழகரை வரவேற்றனர். நாளை கள்ளழகருக்கு உற்சவ சாந்தி பூஜை நிறைவேறுவதுடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. மதுரையிலிருந்து
0: வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. லண்டனில் நடைபெறும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் பட்ட போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. சீனாவில் நடைபெறும் 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. தாவீகா தலைவர் திரு ஜோசப் விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக ஒருமனதாக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார். கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி அரசு அமைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சி, நாமக்கல், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

2:16 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. சூப்பரான பாடல்களோட நேர்கள் கேட்கவிருப்பது மணித்திருநாடு. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, எல்லாராலும் அமோகமா கொண்டாடப்படுற சித்திரை திருவிழா பத்தி தான் நம்ம பேச போறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் இந்தியாவின்

பெருமை பேசுகிற அழகான இடங்களை பற்றியோ, முக்கியமானதை பற்றியோ, நிகழ்வுகளை பற்றியோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு மதுரை வந்தால் மல்லிகைப்பூவையும் பார்க்கணும், சித்திர திருவிழாவையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வருஷத்தில் 12 மாதமும் மதுரையில் திருவிழா நடந்தாலும், அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் திருவிழா நடந்தாலும், இந்த சித்திரை மாதம் நடக்கிற கொண்டாட்டம் அது வேறு லெவலில் இருக்குங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு மணித்திருடாடு நிகழ்ச்சியில் நாம் பேச போகிறோம்.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் சித்திரை திருவிழா பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். சித்திரை திருவிழா இது வெறும் வார்த்தை கிடையாது, இது வெறும் திருவிழா மட்டும் கிடையாதுங்க. நம்ம ஊரோட கலாச்சாரம், பக்தி, மக்களோட கொண்டாட்டம்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கொடியேற்றமும் கொண்டாட்டமும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் வளர்பிறையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்தோடு இந்த திருவிழா குதூகலம் ஆரம்பிக்கும். சும்மாவே மதுரைனாலே தூங்கா நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த திருவிழா நாட்களில் மதுரையே தூங்காது அப்படிங்கிறத நம்ம கண் கூட பார்க்கலாம். ரா பகலா சாமி ஊர்வலம், கலை நிகழ்ச்சிகள்னு ஊரே கலகட்டும் இந்த கொடியேற்றமும், அதாவது இந்த திருவிழா காலத்தில். சித்திரை திருவிழாவோட முக்கியமான ஒரு விஷயம் மீனாட்சி பட்டாபிஷேகம். அதை பற்றி பாடலை தொடர்ந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம்.

0: நேர்களை நேர்ந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில எல்லாராலையும் சந்தோஷமா கொண்டாடப்படுற சித்திரை திருவிழா பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமான ஒன்று மீனாட்சி பட்டாபிஷேகம். இந்த திருவிழாவோட ஒரு முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, இங்க மீனாட்சி அம்மனுக்கு தான் முதல் மரியாதை. அம்மன் மதுரைக்கே ராணியா முடிசூற்ற அந்த பட்டாபிஷேகம் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். அன்னை மீனாட்சிக்கு அம்மன் கையில, அதாவது மீனாட்சி அம்மாளுக்கு செங்கோல் ஏந்தி வர்றதை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு இந்த திருவிழாவில் கலந்துக்கிட்ட எல்லா பக்தர்களும் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவு சொல்லக்கூடிய ஒன்று தான் மீனாட்சி பட்டாபிஷேகம். விளம்பர இடைவேளை தொடர்ந்து பாடல் கேட்டு தொடரலாம் சித்திரை திருவிழா பத்தி.
1: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸை தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
2: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

2:35 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில சித்திரை திருவிழா பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். இந்த சித்திரை திருவிழாவோட சிகரமே மீனாட்சி அம்மனுடைய கல்யாணம் தான். அதாவது மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் நடக்கிற திருக்கல்யாணம் தான். அன்னைக்கு மதுரை முழுக்க இருக்கிற சுமங்கலி பெண்கள் அந்த நேரத்தில் புதுத்தாலி மாத்திக்கிறது பழக்கம். இன்னைக்கும் அதை வழக்கமாக வச்சிருக்கிறாங்க. ஊர் முழுக்க சாப்பாடு பந்தல்னு மதுரையே ஒரு பெரிய கல்யாண வீடு மாதிரி இருக்கும். அழகர் ஆற்றுல இறங்குறது தான் முக்கியமான ஒரு நிகழ்வு அப்படின்னே சொல்லணும். அதை பற்றி இன்னும் பாடலை தொடர்ந்து நம்ம பேசலாம்.

நேர்கள் இணைந்திருப்பது மணித்திருநாடு நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில சித்திர திருவிழா பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அழகர் ஆத்துல இறங்குறது தான் இந்த சித்திரை திருவிழாவோட ஒரு முக்கியமான ஈவெண்ட். இன்னும் சொல்ல போனா எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு கூட சொல்லலாம். கல்யாணம் முடிஞ்சதும் மதுரையோட தம்பி அழகாபுரி அழகர் தன் தங்கச்சி கல்யாணத்துக்கு வைகை ஆத்தை கடந்து வருவாரு. ஆனா வர்றதுக்குள்ள கல்யாணம் முடிஞ்சிடுச்சுன்னு தெரிஞ்சு கோவிச்சுட்டு ஆத்துலயே இறங்கிட்டு திரும்பி போயிடுவாரு. அந்த பச்சை பட்டு உடுத்தி தங்க குதிரை வாகனத்துல அழகர் வைகை ஆத்துல இறங்குற அந்த நிமிஷம் லட்சக்கணக்கான மக்கள் கோவிந்தா கோவிந்தான்னு போடுற சத்தம் ஆகாயத்தையே பிளக்கும். இதை நேர்ல இருந்து பார்த்த யாராலையும் மறக்கவே முடியாது. இந்த திருவிழாவுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பாடலை தொடர்ந்து நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது மணித்திருநாட நிகழ்ச்சிக்காக. இன்னைக்கு மணித்திருநாட நிகழ்ச்சியில சித்திரை திருவிழா பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இந்த திருவிழால மக்களின் ஒற்றுமை அப்படிங்கிறது எல்லாராலையும் பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஒன்று. இந்த திருவிழாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒற்றுமை இருக்கு. சைவத்தையும் அதாவது மீனாட்சி அம்மனையும் வைணவத்தையும் அழகர் பெருமாளையும் ஒன்னா இணைக்கிற ஒரு உன்னதமான விழா இது. ஜாதி மதம் கடந்து மதுரையே ஒரு குடும்பமா நிற்பாங்க இந்த திருவிழால. அழகர் ஆத்துல இறங்கும் போது என்ன கலர் பட்டு உடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு கணிப்பாங்க. பச்சை பட்டு உடுத்துனா நாடு செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. மதுரை மண்ணோட பெருமையும் மக்களை பக்தியையும் பறைசாற்றக்கூடிய இந்த சித்திரை திருவிழா கண்டிப்பா எல்லாரும் ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு திருவிழா அப்படின்னே சொல்லலாம்.

பார்த்து நடக்கிறதுல சில விஷயங்கள் நமக்கு மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒன்று தான் சித்திரை திருவிழா. அதை பற்றி தான் இன்றைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம இவ்வளோ நேரம் பேசணும். பாடலை தொடர்ந்து குக்கு நிகழ்ச்சி கேட்கலாம். செய்திச்சிருக்கத்தை அடுத்து

அவ சாப்பிட்டு இருக்கும்போது என்னை ஜாடியா கூப்பிட்டா. நானும் போனேன். சுத்தி முத்தி பார்த்தவ படக்குன்னு சோறு ஊட்டி விட்டா, அதுவும் மிளகாய வச்சு. ஆனாலும் அவ ஊட்டி விட்டதுனால அது

0: செயினை கழுத்துல மாட்டி விட சொன்னான். குக்கி ரொம்ப விலகி இருந்துச்சு. அவ சொன்னான்,
1: பல்லால கடிச்சு இறுக்கி விடுமா.
0: கடிக்கும் போது என் உதட உடம்புல பட்டு

டிவியில் அங்காடி திருப்படம் பார்த்துட்டு இருக்கும்போது அவளை வெறுப்பேத்த அங்காடி திரு அஞ்சலி அழகா இருக்கா, இனிய தனியா கூட்டிட்டு போய் அடிப்பான்னு பார்த்தா குத்திக்கிட்டே இருந்தா வலிக்காத மாதிரி எவ்வளவு நேரம் நடிக்கலாம் அந்த முத்தத்துக்கு.

அச்சுறுக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். தாவேகா தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினை அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பந்தலை 102.6 MHz ஒலிபரப்புல இணைஞ்சிருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சிக்காக. குக்கு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவது நான் உங்கள் மனம் நிறைந்த கோமதி நாராயணன்.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னை பா.

3:10 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. குக்கு நிகழ்ச்சிக்காக

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேர்கள் இணைந்திருப்பது குக்கு நிகழ்ச்சிக்காக. நேரம் 3:40.

3:43 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கூ.

நேயர்களை நினைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் 3:48 நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சிக்காக.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ணை அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தமது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். தவேக தலைவர் திரு விஜய் அக்கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 102 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கவுள்ளது. மேற்காசிய பிரச்சினையை அடுத்து அடுத்த ஆண்டு வரை நீடித்தால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பாய் ஒன்றுக்கு 125 டாலராக அதிகரிக்கக்கூடும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் எச்சரித்துள்ளது. சீனாவின் ஹுனான் மாகாணத்தில் பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் 21 பேர் உயிரிழந்தனர். ஹோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்தை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நான்கு மணி மூன்று நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்காக. சாயங்காலம் நாலு மணி ஆனாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துடும். வேலையெல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறோம், இல்லை ஸ்கூல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் நம்மளையும் அறியாமல் தொத்திக்கும். அந்த சந்தோஷத்தோட புதுகை தும்பி நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களை கேட்க ரெடியாகுங்க.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நான்கு மணி 26 நிமிடத்தில் நேயர்கள் இணைந்திருப்பது பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்காக. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

4:36 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் இணைஞ்சிருக்கிறீங்க. பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்காக

4:42 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பில் பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.

0: Happy.
1: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் 102.6 MHz ஒலிபரப்புல பொதிகை தும்பி நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். ஆராய்ச்சி மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான வசதிகளை மேம்படுத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இந்தியா ஜமைக்கா இடையேயான உறவுகள் வளர்ச்சியின் அடிப்படையில் மேம்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தாவேக்கே சட்டமன்ற கட்சி தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் தாவேக்கே தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாக மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என அக்கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலாப் பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வாலா தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார். தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். ISL கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்த்து விளையாடுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்கவிருப்பது வானவில்.

ஐந்து மணி பத்து நிமிடத்தில் நேர்கள் இணைந்திருப்பது வானவில் நிகழ்ச்சிக்காக. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு.

நேரம் 5:15 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்புல வானவில் நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.

5:31 நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்புல வானவில் நிகழ்ச்சிக்காக இணைஞ்சிருக்கீங்க.

நேரம் 6 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களை நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பலரி மெகாஹெர்ட்ஸில் இனி வரவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. ஆறு 10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 நம்மை சுற்றி, 7:30 ஆசை அஞ்சல், 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச் சாரல், சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், 10 மணிக்கு தாலாட்டும் தென்றல், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள்.

நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸில் நாளை 6/5/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 8:02 மற்றும் 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, கைமாறு கருதாமல் செய்யும் உதவி. காலை 10:02 மனம் விரும்புதே, முற்பகல் 11:02 வெளிச்சம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியை, விரும்பி நீங்கள் செய்யும் வீட்டு வேலை எது, 1:00 நலம்தானா, மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பிரசன்ன நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நலம்தானா நிகழ்ச்சியில் பூனைக்காளியின் மருத்துவ பயன்கள், 1:55 திரை இசை, பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு பற்றிய தகவல்கள். மூன்று 3:02 அன்பின் வரிகள், மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், மாலை 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி, 7:30 உழவர் உலகம், பசுந்தீவனம் உற்பத்தி முறை உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி அனுராதா அவர்கள். தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவி வழங்கும் விவசாய குரல், 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், மலைப்படுகடாம் குறிப்பிடும் மக்களின் பயணம், 10:00 தாலாட்டும் தெஞ்சல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள். இனிய மாலை வணக்கம் நேயர்களே, கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பு. 6:11 நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் பக்தி மாலை. நம்மை நாள்தோறும் காத்த இறைவனுக்கு நாம் நம் நன்றியை கூறும் நேரம் இது.
1: ஹாரி.

நேரம் 6:18 நிமிடங்கள். நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில். நிலை பண்பலை 102.6 கிடைப்பதை அனுபவிக்க கற்றுக்கொள்ளுங்கள், கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போதுதான் வாழ்வில் நிம்மதி கிடைக்கும்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 6:22 நேர்களை இணைந்திருக்கிறீர்கள் பக்திமாலை நிகழ்ச்சியில் நிலைப்பண்பலை 102.6. நாளை என்ன ஆகும் என்ற பயத்தை விட இன்று என்ன செய்யலாம் என்ற எண்ணமே வாழ்க்கையை உயர்த்தும்.

நேரம் 6:29. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒலிபரப்பில் பக்தி மாலை நிகழ்ச்சியில். ஆயிரம் உறவுகள் துணை இருந்தாலும் வாழ்வை தனியாகத்தான் எதிர்கொள்ள வேண்டும். அவரவர் பாதை, அவரவர் மனம், அவரவர் வாழ்க்கை.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக்கா தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இக்கூட்டத்தில் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் தேமுதிக கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்து அவர் புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள மத்திய இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்ஹோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார்.

0: நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதிதிராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தற்போது சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை விதர்பா, மராத்வாடா, உள் கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மே 5ஆம் தேதி நீலகிரி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையும், மே 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று மற்றும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் 39 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மேலும் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் பன்னடுக்கு வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், புத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். பெரம்பலூர் மாவட்டத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆட்சியர் திருமதி மிருணாளினி முன்னிலையில் வாக்குப்பதிவு கிடங்கில் வைத்து சீலிடப்பட்டது. கொடைக்கானலில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரத்தில் நடந்து சென்ற சுற்றுலா பயணிகள் மீது மோதியதில் 6 பேர் பலத்த காயமடைந்தனர். விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார், அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது ரெஃப்கி, ஹாங்காங்கின் செஸ்ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலேக்ரா கோர்பானிக் டேவியஸை வென்றார். காங்கோ சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் டிலோன் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அருண் பால், அமான் சித்திக் யூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனால் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். மாநிலத்தில் புதிய அரசு அமைவதற்கு ஏதுவாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். தவேகாவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த

0: பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்களை மேம்படுத்துவது குறித்து மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆலோசனை நடத்தினார். தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: நேரம் 6:40 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நெல்லை பண்பலை 102.6. வறுமைக்கு பின் வரும் செல்வமும், அழுகைக்கு பின் வரும் தைரியமும், தோல்விக்கு பின் வரும் வெற்றியும் நிலைத்து நிற்கும்.

6:47 பக்திமலை நீங்கள் சங்கேற்றிருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. ஒரு மனிதனின் அறிவின் உச்ச அளவு அவனுக்கு எதுவும் தெரியாது என்பதை அறிவதுதான்.

6:50 பக்திமலை நீங்கள் சங்கிட்டு இருக்கீங்க. நிலை பண்பலை 102.6. ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட அதிக புரிதல் இருப்பதே சிறந்தது.

இறைவனின் தூதர் நபி, இருள் நீக்க வந்த நபி, பேரர்களம் ஹசின் ஹுசைனார் பட்ட துன்பம் என்ன சொல்லுவேன். இறைவனின் தூதர் நபி.

6:57 பக்தி மாலை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் துன்பத்தில் இருந்தாலும் மற்றவருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ்பவனே சிறந்த மனிதன்.

நேரம் 7:09. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் திரைசி நிகழ்ச்சியில் நெல்லை பண்பலை 102.6. இனி கேட்கலாம் நாமக்கல் மாவட்ட செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

0: கண்ணன்.
1: நாமக்கல் மாவட்டத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 6 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்றது. ஒரு தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பழங்குடியினர் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு பி சந்திரசேகர் 68,124 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு சி சந்திரசேகரன் 65,161 வாக்குகளும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி பூமலரும் பெற்றனர். ராசிபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் 74,808 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு தேர்தல் அலுவலர் சான்றிதழை வழங்கினார். 14,511 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றார். இத்தொகுதியில் 57,854 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் அமைச்சர் மருத்துவர் மா மதிவேந்தன் இருந்தார். திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் விவேகானந்தா மகளிர் தொழில்நுட்பக் கல்லூரி வளாகத்தில் 21 சுற்றுகளாக எண்ணப்பட்டன. இதில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு கே ஜி அருண் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதற்கான சான்றிதழ் அவருக்கு வழங்கப்பட்டது. இத்தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு SRMTR சந்திரசேகர் 51,183 வாக்குகளும், திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் 49,313 வாக்குகளும் பெற்றார். நாமக்கல் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு CS திலீப் 79,214 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாமக்கல் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் திரு ஸ்ரீதேவி PS மோகன் 68,736 வாக்குகளுடன் இரண்டாம் இடமும், மூன்றாம் இடத்தில் திமுக வேட்பாளர் திருமதி KP ராணி 52,808 வாக்குகளும் பெற்றிருந்தார். குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திருமதி சி விஜயலட்சுமி 81,179 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னாள் அமைச்சர் திரு பி தங்கமணி தோல்வியை தழுவினார். பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் சேகர் 61,349 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு KS மூர்த்தியை விட 308 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். தமிழ்நாடு கால்நடை மற்றும் மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் ஆகியவற்றின் சார்பில் உலக கால்நடைகள் மருத்துவ தினம் 2026 முன்னிட்டு நாமக்கல் கால்நடைகள் சிகிச்சை வளாகத்தில் செல்லப்பிராணிகளுக்கு இலவச வெறி நோய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தில் கடைசி சனிக்கிழமை அன்று உலக கால்நடை மருத்துவ தினம் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு கருப்பொருளாக கால்நடை மருத்துவர்கள், உணவு மற்றும் ஆரோக்கியத்தின் பாதுகாவலர்கள் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது. இந்த முகாமில் நாய்கள், பூனைகள், ஆட்டுக்குட்டிகள் ஆகிய பிராணிகளுக்கு இலவசமாக வெறி நோய் தடுப்பூசிகள் போடப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களை நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய சிகிச்சைகள் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் கதிர்வேல் வரவேற்றார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய முதல்வர் டாக்டர் எம் செல்வராஜு தலைமை வகித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் 11 மையங்களில் நீட் தேர்வு நடைபெற்றது. 4,621 பேர் தேர்வு எழுதினர். நாடு முழுவதும் இளநிலை மருத்துவர் படிப்புக்கான MBBS, BDS உள்ளிட்ட படிப்புகளில் சேர நீட் தேர்வு தேசிய தேர்வு முகமை கடந்த 3 தேதி நடத்தியது. நாமக்கல் மாவட்டத்தில் இத்தேர்வை எழுதுவதற்காக விண்ணப்பித்த 4,471 மாணவ மாணவிகளுக்கு மாவட்டம் முழுவதும் பள்ளிப்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல், வளையப்பட்டி, கார்குடல்பட்டி, செல்லப்பம்பட்டி, நாமகிரிப்பேட்டை, வெண்ணந்தூர் உட்பட 11 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. தேசிய தேர்வு முகமையின் வழிகாட்டு நெறிமுறைகளின்படி காலை 11 மணி முதல் 1:30 மணி வரை தேர்வு கூடத்திற்கு அனுமதிக்கப்பட்டனர். அதன் பின்னர் 2 மணிக்கு தேர்வு தொடங்கி மாலை 5:20 மணி வரை நடைபெற்றது. ஜேடர்பாளையம் பகுதியில் காவேரி ஆற்றில் ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து பிரியும் ராஜவாய்க்காலில் கடந்த ஏப்ரல் 24 தேதி எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்பட்டதால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டனர். பரமத்திவேலூர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் அலுவலகத்தை 500 மேற்பட்ட விவசாயிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பின்னர் நீர்வளத்துறை உதவி பொறியாளர் வினோத்குமார் மற்றும் வட்டாட்சியர் ராஜா ஆகியோர் விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை சார் அலுவலர்களிடம் எடுத்துரைத்து விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். இந்த நிலையில் நீர்வளத்துறை சார்பில் கடந்த 1 தேதி ஜேடர்பாளையம் தடுப்பணையிலிருந்து ராஜவாய்க்காலுக்கு தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. இதனால் நீண்ட நாள் விவசாய நிலத்திற்கு தண்ணீர் கிடைக்காத விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராஜவாய்க்கால் நீரை நம்பி சாகுபடி செய்யப்பட்ட வாழை, வெற்றிலை, நெல், கரும்பு, கோரை உள்ளிட்ட பயிர்கள் சுமார் 16,000 ஏக்கர் நிலங்கள் இந்த நீரால் பயனடைவதாகவும், தற்போது தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், இனிமேல் எந்த முன்னறிவிப்புமின்றி தண்ணீர் நிறுத்தப்படக்கூடாது என்றும் தண்ணீர் திறந்து வைத்த அரசுக்கும் அலுவலர்களுக்கும் விவசாயிகள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர்.
0: இதுவரை நீங்கள் கேட்டது நாமக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ் கண்ணன். சில நொடிகள்

0: தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வியட்நாம் அதிபர் டூ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என கூறினார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்துக்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் கூறினார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். சட்டப்பேரவைத் தேர்தல் நடந்து முடிந்த மேற்குவங்கம், தமிழகம், கேரளம், அஸ்ஸாம் மற்றும் புதுச்சேரியில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. மேற்குவங்கத்தில் புதிய அரசு பதவியேற்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குரு ரவீந்திரநாத் தாகூரின் பிறந்த நாளான இம்மாதம் 9ஆம் தேதி அம்மாநிலத்தில் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தகவல்கள் கூறுகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி புதிய அரசு அமைப்பதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க திரு விஜய் உரிமை கோரவுள்ளார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்குவங்கத்தில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பது தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மத்திய பார்வையாளராக பிஜேபி நியமித்துள்ளது. ஒடிசா முதலமைச்சர் திரு மோகன் சரண்மாஜி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அசாமில் பிஜேபியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கு மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா பிஜேபியின் மத்திய பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி துணை பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பிஜேபி உறுப்பினர்கள் புதுச்சேரி பிஜேபி தலைவர் திரு வி பி ராமலிங்கம், மத்திய அமைச்சரும் பிஜேபி தேர்தல் பொறுப்பாளருமான திரு மன்சுக் மாண்டவியா, மாநில பொறுப்பாளர் திரு நிர்மல் குமார் சுரானா உள்ளிட்டோர் புதிதாக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தங்களது கட்சி உறுப்பினர்களுடன் ஆலோசனை நடத்தினர். இக்கூட்டத்தில் பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு ஏ நமச்சிவாயம் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின், சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு விக்னேஸ்வரன் ஆகியோரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் அரசு, நிர்வாகம், அணுகுமுறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக எமது புதுச்சேரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மகாராஷ்டிர மாநிலத்தில் தொழில்நுட்ப கல்வி மேம்பாடு மற்றும் பழங்குடியினருக்கான கல்வி திட்டங்களுக்கு முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையிலான அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 5 ஆசிரம் ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் 19 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாகவும் தரம் உயர்த்துவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் அமைந்துள்ள இந்த பள்ளிகளில் பழங்குடியின மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு ஏதுவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மகாராஷ்டிர அரசு தெரிவித்துள்ளது. மலைப்பகுதிகளில் கல்வி இடைநிற்றலை குறைக்கவும் மாணவிகள் அதிக அளவில் தேர்ச்சி பெற்று உயர்கல்வி பெறும் நோக்கிலும் பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026-27 கல்வியாண்டில் சோலாப்பூரில் புதிய அரசு பொறியியல் கல்லூரியை தொடங்குவதற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம், கணினி அறிவியல், மின்னணு தொலைத்தொடர்பு உள்ளிட்ட பாடப்பிரிவுகள் இந்த பொறியியல் கல்லூரியில் கொண்டுவரப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. துல்ஜாப்பூரில் உள்ள பொறியியல் கல்லூரியை அரசு பொறியியல் கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனையடுத்து அந்த கல்லூரியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தரவு அறிவியல், இணையதள பாதுகாப்பு உள்ளிட்ட புதிய பொறியியல் பாடப்பிரிவுகளும் கொண்டுவரப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, குஜராத் மற்றும் புதுச்சேரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை பராமரிப்பு திட்டங்கள் குறித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி புதுதில்லியில் இன்று ஆலோசனை நடத்தினார். சாலைகளின் உறுதித்தன்மை மற்றும் பாதுகாப்பு தரத்தை உயர்த்துவது, விரைவான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் ஆகியவை குறித்தும் அவர் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆய்வுக் கூட்டம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு சாலை கட்டமைப்பை விரிவாக்கம் செய்வதோடு மட்டுமன்றி அதன் தரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக தெரிவித்தார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சாலைகளின் தரத்தை மேம்படுத்துவது மற்றும் நெடுஞ்சாலைகளின் கண்காணிப்பு கட்டமைப்பை வலுப்படுத்துவது ஆகிய முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் அவரை வரவேற்றார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வியட்நாம் அதிபரின் புதுதில்லி வருகை இந்தியா வியட்நாம் இடையிலான இருதரப்பு உறவுகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என கூறப்பட்டுள்ளது. பொருளாதாரம் மற்றும் வர்த்தக ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு இது வழிவகுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக வியட்நாம் அதிபர் பீகார் புத்தகயாவுக்கு சென்று மகாபோதி கோவிலுக்கும் சென்றார். விளையாட்டுச் செய்திகள். இங்கிலாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 4-6, 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் அலிகேரா கோர்பனே டேவிஸை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-7, 10-3 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமத் ரஃபீக் ஹாங்காங்கின் ஜூ ஃபு ஓங் இணையை வென்றது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை இன்று தில்லி அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. ISL கால்பந்து போட்டி மும்பை இன்று ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது. மும்பையில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரியாவை எதிர்கொள்கிறது. லண்டனில் இப்போட்டி 9:30 தொடங்குகிறது. காங்கோ சர்வதேச சேலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் திலான் பெக்லஸை வென்றார். ஸ்பெயினில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அரோன் பால் அவான் சித்திகி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தும்கூர் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பூஜா, சோனல் பட்டேல் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியிருக்கிறார்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் கிராந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மேற்கு வங்கம், தமிழகம் உள்ளிட்ட மாநிலங்களில் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் பழங்குடியினர் வசிக்கும் பகுதிகளில் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது.

0: வியட்நாம் அதிபர் தோ லாம் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். இங்கிலாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
2: நேரம் 7:25. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது நம்மை சுற்றி. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் 100% உயர்கல்வி பெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு மாணவர்களுக்கு வழிகாட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உயர்கல்வி வழிகாட்டி மையம் செயல்பட்டு வருகிறது. 8/5/2026 அன்று மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு முடிவுகள் வெளிவரும் நிலையில் மாணவர்கள் உயர்கல்வி சார்ந்த தங்களுடைய சந்தேகங்களை உயர்கல்வி வழிகாட்டி மையத்திற்கு 9500-3244417 9500-5244417 என்ற தொலைபேசி எண்களில் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் தொடர்பு கொண்டும் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்ளலாம். உயர்கல்வி சார்ந்த மாணவர்களின் சந்தேகங்களுக்கு பல்வேறு துறை வல்லுநர்கள் வழிகாட்டுதல்களை வழங்குவார்கள். மேலும் திருநெல்வேலி அண்ணா பல்கலைக்கழக மண்டல வளாகம், திருநெல்வேலி அரசினர் பொறியியல் கல்லூரி நிர்வாக கட்டிடத்தில் உள்ள கணிப்பான் ஆய்வகம் மற்றும் ராணி அண்ணா மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகம் ஆகிய இடங்களில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பிற்கான விண்ணப்ப

நீர் இருப்பை பொறுத்து பயிர் சுழற்சி மற்றும் மாற்றுப்பயிர் சாகுபடி செய்வதன் மூலம் மண் வளம் அதிகரித்து பூச்சி நோய் தாக்குதல் குறைந்து மகசூல் அதிகரிக்கும். குறைவான நீர் தேவைப்படும் பயிர்களான சோளம், கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி மற்றும் பயறு வகை பயிர்களான உளுந்து, பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு மற்றும் எண்ணெய் வித்து பயிரான நிலக்கடலை ஆகியவற்றை சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். மேலும் விவசாயிகள் தமது கிணறுகளில் உள்ள நீருக்கேற்ப குறைந்த வயதுடைய மற்றும் குறைவான நீர் தேவையுள்ள பயிர்களை தேர்வு செய்து சாகுபடி செய்து அதிக விளைச்சல் பெறலாம். விவசாயிகள் அதிகாலை அல்லது மாலை வேளைகளில் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச வேண்டும். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை விவசாயிகள் வயல்வெளிக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். மண்ணில் ஈரப்பதம் உள்ளபோது மட்டுமே உரம் மற்றும் பூச்சி மருந்தினை தெளிக்க வேண்டும். மேலும் விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்யும் பயிருக்கேற்ப சொட்டு நீர் பாசனம் மற்றும் தெளிப்பு நீர் பாசன முறைகளை பின்பற்றுவதன் மூலம் பாசன நீர் வீணாவதை தடுப்பதுடன் பயிரின் தேவைக்கேற்ப நீர்ப்பாசனம் செய்வதால் மகசூல் அதிகரிக்கிறது. மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூடாக்கிடுதல். அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் பாசன நீர் ஆவியாக வீணாவதை தடுக்கும் வகையில் மண்ணின் மேற்பரப்பில் காய்ந்த இலைதலைகள், தென்னை நார்கழிவு, மரத்துள் அல்லது பாலித்தீன் தாள்களை கொண்டு மூடாக்கிடலாம். இது மண்ணை குளிர்ச்சியாக வைத்து நீர் ஆவியாதலை தடுத்து மண்ணரிப்பை தடுக்கிறது. செடிக்கு அருகில் 2-3 அங்குல உயரத்திற்கு தண்டு பகுதியில் சிறிது இடைவெளி விட வேண்டும். பச்சை மற்றும் வெள்ளை நிற நிழல் வலைகள் அமைப்பதன் வாயிலாக சுற்றுப்புற அதிக வெப்ப அழுத்தத்தை குறைத்து பயிர்கள் வளர்ச்சிக்கு ஏற்ற சீரான சூழலை உருவாக்குகிறது. இது நாற்றங்கால், காய்கறி சாகுபடி மற்றும் மாடி தோட்டங்களுக்கு சிறந்ததாகும். இதனால் பயிர்களின் நீர் தேவை குறைவதுடன் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலிலிருந்து பாதுகாக்கிறது. நீர் பற்றாக்குறை அல்லது வறட்சியால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு பிபிஎஃப்எம் தெளிப்பதன் மூலம் பயிர்கள் வறட்சியை தாங்கி வளரும். இது ஒரு இயற்கை திரவ நுண்ணுயிர் உரம். ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி பிபிஎஃப்எம்ஐ 200 லிட்டர் நீரில் கலந்து விசை தெளிப்பானை கொண்டு தெளிக்கலாம். மேலும் வறட்சியை தாங்கும் பிற ஊக்கிகளான கேசிஎல் மற்றும் சீவீட் எக்ஸ்ட்ராக்ட் ஆகியவற்றையும் பயிர்களின் தன்மைக்கேற்ப தெளிப்பு செய்து பயிர்களை வறட்சியிலிருந்து பாதுகாக்கலாம். கோடை உழவு என்பது வெப்பமான கோடை காலத்தில் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி ஆழமாக உழவு செய்வதாகும். பருவமழைக்கு முன்பு கோடை உழவை மேற்கொள்வதன் மூலம் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் மற்றும் பல்லாண்டு களைகளின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியும். கோடையில் ஆழ உழும்போது மண்ணில் வாழும் சில பூச்சிகளும் நோய்க்காரணிகளும் புதைக்கப்படுகின்றன அல்லது மண்ணிற்கு மேலே கொண்டு வரப்பட்டு பறவைகளால் உண்ணப்படுகிறது. இவ்வாறு விவசாயிகள் நீர் இருப்பை பொறுத்து வறட்சியை தாங்கி வளரும் மற்றும் பயிர்களை தேர்ந்தெடுத்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், மூடாக்கு அமைத்தல், பிபிஎஃப்எம் தெளித்தல் மற்றும் கோடை உழவு செய்தல் ஆகிய முறைகளை பின்பற்றி வறட்சியிலிருந்து பயிர்களை பாதுகாத்திட வேண்டும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரு சுகுமார் ஐஏஎஸ் அவர்கள் விவசாயிகளை கேட்டுக்கொண்டுள்ளார். நேரம் 7:30 தொடர்வது ஆசை அஞ்சல்.

0: கல்யாண பொண்ணு கல்யாணத்தப்போ ஒரு மணப்பெண் அவ உலகமா நினைக்கிற மணமகன் பெற்றோர்கள் நட்பு உறவுகள்னு எல்லார்கிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்ப்பா? அவங்களோட அன்பு ஆசிர்வாதம் இதெல்லாம் தாண்டி காலத்துக்கும் ஜொலிக்கிற ஒரு ப்ராமிஸ தான் எதிர்பார்ப்பா. ஏன்னா அது அவளுக்கு இன்னும் பொக்கிஷமானது. ஒரு மணப்பெண்ண அலங்கரிக்கிற அழகான நகைகளை போல பிரகாசிக்கிற ஒரு பொக்கிஷம் தான் ப்ராமிஸ்.
1: இப்படிப்பட்ட ப்ராமிசஸோட எங்களோட ஒரு ப்ராமிஸ், உங்கள் திருமணத்தை மறக்க முடியாத தருணமாக்குவோம். GRT Brides, the bridal jewelry collection. இது ஒவ்வொரு மணப்பெண்ணும் அணிந்து கொள்ள வேண்டிய பொக்கிஷம். GRT Brides from GRT Jewelers. சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இன்னைக்கு.
1: ஐயோ அண்ணன் துரத்துறாரு, ஓடு ஓடு ஓடு.
0: வேணாண்டா தம்பி, சொன்னா கேளு. வேணாம்.

நேரம் 7:52. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி தான் ஆசை அஞ்சல். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

வேளாண் பல்கலைக்கழகங்கள் மூலமாக செயல்படுத்தப்படும் என்று கூறினார். தரமிக்க பருத்தியை உற்பத்தி செய்வதன் மூலம் அதன் ஏற்றுமதியை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த புதிய இயக்கத்தின் பயனாக 32 லட்சத்திற்கும் மேற்பட்ட பருத்தி உற்பத்தியாளர்கள் பயன்பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டில் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் அதன் இறக்குமதியை குறைக்கலாம் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சட்டமன்ற கட்சித் தலைவராக அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பனையூரில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அக்கட்சியின் உறுப்பினர்கள் அவரை ஒருமனதாக தேர்ந்தெடுத்தனர். அக்கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் ஆதரவு கடிதங்களை திரு விஜயிடம் அளித்துள்ளனர். தற்போது கேரளத்தில் உள்ள ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை வந்தவுடன் அவரிடம் ஆதரவு கடிதங்களை அளித்து ஆட்சி அமைக்க அவர் உரிமை கோரவுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு இன்று பிற்பகல் வந்த தாவேக தலைவர் திரு விஜய் தமது கட்சி நிர்வாகிகளுடன் அடுத்தகட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தமது ராஜினாமா கடிதத்தை ஆளுநருக்கு அனுப்பியுள்ளார். இதனை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். புதிய அரசு அமையும் வரை திரு மு க ஸ்டாலின் காபந்து முதலமைச்சராக நீடிக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டதாகவும் மக்கள் மாளிகையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமது ராஜினாமா கடிதம் அளிக்கப்பட்ட பின் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரும் நாட்களில் திமுக வலிமையான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று தெரிவித்துள்ளார். முன்னதாக திரு மு க ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சித் தலைவர்களை இன்று சென்னையில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்ற அனைத்து உறுப்பினர்களும் நாளை சென்னை வருமாறு அழைப்பு விடுத்துள்ளார். இக்கூட்டத்தில் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமியை தேர்ந்தெடுப்பது மற்றும் கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது. தாவேக்காவின் வெற்றிக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழக அமைச்சரவையில் புதிதாக அடியெடுத்து வைத்துள்ள தமது கட்சி மாநிலத்தின் வளர்ச்சிக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் பாடுபடும் என்று தெரிவித்துள்ளார். தங்களது பணியை சிறப்பாக செய்ய மத்திய அரசின் ஆதரவை எதிர்நோக்கி இருப்பதாகவும் திரு விஜய் கூறியுள்ளார். தங்களது கட்சியின் வெற்றிக்கு வாழ்த்து கூறிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் திரு விஜய் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக்கா தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்க உள்ள நிலையில் தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அரசுத்துறை செயலர்கள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே தலைமைச் செயலகத்தில் புதிய அரசில் இடம்பெறவுள்ள அமைச்சர்களுக்கான அறைகளை ஒதுக்கீடு செய்வதற்கு ஏதுவாக சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அண்ணல் அம்பேத்கர் அயலக உயர்கல்வி உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2026-27 கல்வியாண்டில் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆதி திராவிடர், மதம் மாறிய கிறிஸ்தவ ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தைச் சேர்ந்த மாணவ மாணவியர் வெளிநாடுகளில் கல்வி பயில்வதற்கான உதவித்தொகை பெற இணைய வழியில் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. tnadw.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் பயணிகளின் வசதிக்காக மேலும் 20 வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் 12 வாகன நிறுத்தம் மற்றும் வண்டலூர், பொத்தேரி, ஆவடி தெற்கு, ஆவடி வடக்கு, தாம்பரம் கிழக்கு, பெரம்பூர், சிங்கப்பெருமாள் கோவில், கடம்பத்தூர், தாம்பரம் சானிட்டோரியம், நெமிலிச்சேரி, எண்ணூர், சூலூர்பேட்டை, அரக்கோணம், கிண்டி, செயின்ட் தாமஸ் மவுண்ட், ஜோலார்பேட்டை ஆகிய இடங்களில் புதிய வாகன நிறுத்தங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை ரயில்வே கோட்டத்தில் உள்ள வாகன நிறுத்தங்களின் எண்ணிக்கை 126 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணீஷ் சுரேஷ்குமார் அபினவ் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் தில்லி அணி சற்று முன்வரை 5.5 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்துள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. சர்வதேச 2020 கிரிக்கெட் போட்டிக்கான தர வரிசை பட்டியலில் இந்திய அணி தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருத்தி உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான கபாஸ் காந்தி இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 5,659 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த இயக்கத்தின் மூலம் பருத்தி உற்பத்தியில் உள்ள பிரச்சினைகளை களைவது, உற்பத்தியை அதிகரிப்பது, தரத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. அமைச்சரவை முடிவுகள் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் தகவலை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், நோய்கள் மற்றும் பூச்சிகளை தாங்கி வளரக்கூடிய பருத்தி செடி ரகங்களை உருவாக்குவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களை பருத்தி உற்பத்தியில் புகுத்துவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுகள் மூலமாக செயல்படுத்தப்படும் இந்த திட்டம் மாநிலங்களில் உள்ள

இருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் தொடர்வது குக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

Bumblebee Radio.

8:20 கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் குக்கு நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

8:28 கொக்கோ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

8:41 குக்கு நீங்கள் சங்கிட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

8:46 கூ நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102 பிளர் மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

8:59 குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நேர்களே, இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 9:30 நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில். தொடர்வது இலக்கியச் சாரல். இன்னைக்கு இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் கடல் வணிகத்தை பற்றி தான் வந்து தெரிஞ்சிக்க போகிறோம். நெடுநுகத்து பகல் போல நடுவு நின்ற நல் நெஞ்சினோர் வடு அஞ்சி வாய்மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி கொள்வதும் மிககொலா கொடுப்பதும் குறைகூடாது. அதாவது நடுவுநிலை தவறாத மனம் உடையவர்களாகவும்

பழியஞ்சி பொய் பேசாது. ஒன்றாக மதிப்பவர்களாகவும், வாங்குகிற போது அதிகளவு வாங்காமலும், கொடுக்கிற போது குறைந்தளவு கொடுக்காமல், பல பொருட்களை நியாயமான விலை கூறி விற்கக்கூடியவங்க தான் அந்த புகார் நகரத்தை, அதாவது காவிரி பூம்பட்டினம்னு சொல்லக்கூடிய அந்த புகார் நகரத்துடைய சேர்ந்த வணிகர்கள். இவ்வளவு சிறப்பையுடைய வணிகர்கள் வாழுகின்ற ஊர் வந்து தொன்மையான புகழையுடைய அந்த புகார் நகரம். கிழக்கிலையும் மேற்கிலையும் பல மொழிகள் பேசுகின்ற பல்வேறு மக்களும் ஒன்று கூடி உறவாடி மகிழ்ந்து வணிகம் செய்த ஊர். இங்கு உலகளவில் வணிகம் நடைபெற்றதை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லி அந்த இலக்கியம் வந்து குறிப்பிட்டிருக்குது. ஸோ இன்னும் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் பாடல் கேட்டு வந்துடலாம்.

9:35 இலக்கியச்சாரல் நீங்கள் தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், அதை பற்றி தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு பொருட்கள் நீரின் மேலையும் நிலத்தின் மேலையும் தமிழகம் வந்துச்சு அப்படிங்கிறத, நீரின் வந்த நிமிர்பரி புறவியும் காவின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணக்கடல் துகிலும் கங்கை வரியும் பெரியளவும் நெறிய ஈண்டி வளம்தலை மயங்கிய நனைந்தலை மருகு. இந்த பாடல் வரிகளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது வெளிநாடுகளிலிருந்து கடல் வழியில் வந்த குதிரையும் உள்நாட்டிலிருந்து தரை வழியில் வந்த கருமிளகும் வடமலையில் இருந்து வந்து இங்கு மெருகிடப்பட்ட பொன்னும் மாணிக்க கற்களும் மேற்கு மலையிலிருந்து வந்த சந்தனமும் ஆரமும் தென்கடலில் தோன்றின முத்தும் கீழ்கடலில் விளைந்த பவளமும் இன்னும் பல நாடுகளிலிருந்து வந்த பல பொருட்களும் கலந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த புகார் நகரம் அப்படின்னு

9:40 இலக்கியச்சாரல் நீங்கள் சங்க கேட்டுட்ருக்கிறீங்க. சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், அதை பற்றி தெரிஞ்சிட்ருக்குறோம். நீரி நின்று நிலத்தி ஏற்றவும், நிலத்தி நின்று நீர் பரப்பவும், அளந்தறியா பலபண்டம் வரம்பறியாமை வந்து ஈண்டி, அருங்கடி பெருங்காப்பின் வலியுடை வல்லணங்கினோன். இந்தியாவோட பல பகுதிகளிலிருந்தும், கிழக்கு மேற்கு நாடுகள்லிருந்தும் பல்வேறு பொருட்கள் தமிழ் வணிகர்களால் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு மதிப்பூட்டப்பட்டுச்சு. அது நேரடியாகவும் பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகிச்சு. இந்த பல்வேறு நாடுகள்லேருந்து கடல் வழியாகவும் கப்பல் மூலமாகவும் வந்துடுறாங்கன்னு அந்த பொருட்களும், ஏற்றுமதி செய்வதற்காக வந்திருக்கும் அந்த பொருட்களும் புகார் நகரத்தில் வந்து என்ன முடியாத அளவுக்கு அப்படி வந்து கூச்சி வச்சுருப்பாங்களாம். அதை பார்க்குறக்கே மலை போல் ஒரு தோற்றம் இருக்கும் அப்படிங்கிற அந்த பாடல் முறையில் சொல்கிறது. இதன் மூலமாக நிறைய பொருட்கள் வந்து இந்த கடல் வணிகத்து மூலமாக வந்து சேர்ந்துருக்கு. நிறைய பொருட்கள் கடல் வணிகத்து மூலமாக ஏற்றி அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியிலேருந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

9:44 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்புல. சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், இதை பத்தி தான் வந்து பேசிட்டு இருந்தோம். உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம், புலவு திரை பெருங்கடல் நீரிடை போல, விரைசவல் இயற்கை வங்கடல் ஆட்ட, கோடுயர் திணிமணல் அகன்சுரை. பொருள் ஈட்டும் பணி காரணமாக கப்பலில் நெடுநாள்களுக்கு முன்னர் சென்ற தலைவன் அங்கு அதிக நாட்கள் தங்காமல் விரைவில் திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லி தோழியிடம் கூறி ஆறுதல் பெறுமாறு தலைவன் தலைவி பிரிவால் பாடப்பட்டிருந்தாலும், தமிழர்கள் வந்து பெரிய கப்பல்களில் வெளிநாடு சென்று வணிகம் செஞ்சு பொருள் ஈட்டியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாடல் மூலமாக வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. நம்ம நிகழ்ச்சி வந்து இப்போ ஒரு பாடல் கேட்டு வரலாம். கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

பதனி சனித தன தஜம் தப ஜுன தஜம் ஜம் பதனி பத பஜம் தஜம் பவதன குஜம் ஜம் சமபதீம் தகிட நிதமஜம் தரித சனித குக்கும் தகிட கரிணி தஜம் பதனி சதஜம் தரிகம தகிட ஜம் கரி.

9:52 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம் இதை பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். நிலைப்பண்பலை 102.6 இருங்களி இழிதரும் ஆர்களி வங்கம் தேருநீர் பரப்பின் யார் சீர்த்துய்த்து துறைதோறும் பிணிக்கு நல்லூர் உறைவின் யானர் நாடு கிளவானோ. கடலோரமாக இருக்கக்கூடிய அந்த நகர்களில் எல்லாம் நாட்டு பெருங்கப்பல்கள் மூலம் வணிகம் நடைபெறுகிறதுனும் அது மூலமாக நல்ல வருவாயும் கிடைக்குது அப்படிங்கிறதே இந்த பாடல் வந்து விளக்குது. இப்படிலாம் சங்க இலக்கியங்களில் வந்து கடல் வணிகம் நடைபெற்றுருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. நம்ம நீங்கள் சந்தி இப்போ ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

9:56 நிமிடங்களில் இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி வந்துட்டோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் சங்க இலக்கியத்தில் கடல் வணிகம், அதை பற்றி தான் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி நிறைவான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு ரசித்து தொடர்ந்து நினைஞ்சிருங்க.

நேரம் 10 மணி. நேயர்கள் இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 MHz ஒளிபரப்பில் தாளாட்டும் தென்றல் நிகழ்ச்சிதான். நிகழ்ச்சியில் முதல் பாடல்.

10 மணி 5 நிமிடங்களில் தாளாடுதல் நீங்கள் சங்கேற்றிருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 101.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

0: 10:15 கேட்டுட்ருக்கீங்க தாலாட்டு நின்ற நிகழ்ச்சி தான் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1997 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில்.
1: மானிட பயலே ராமா மடிந்திட காலமாச்சோ, பூனுடை குரங்கன் வாலியை கொன்றிட்டாய் மறைந்து தாக்கி, ஆனிடை பேடியாகி அமர்க்களம் வந்து

10:35 தாளாட்டு தஞ்சல் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1500 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்

அம்பலத்தில் நின்னே போ.

10:41 கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில் தாலாட்டு நிகழ்ச்சி தான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1597 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.2 மெகா ஹெர்ட்ஸில் நாளை 6/5/2026 புதன்கிழமை அன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம், 7:00 மற்றும் 7:25 வணக்கம் பரணி, 8:02, 8:30 மற்றும் 8:55 திரையருவி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோசுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று, 5:00 கருதாமல் செய்த உதவி, 10:02 மனம் விரும்புதே, 11:00 வெளிச்சம், 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 ஸ்நேகிதியே, விரும்பி நீங்கள் செய்யும் வீட்டு வேலை எது, 1:00 நலம்தானா, மழலை குழந்தைகளின் பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஆலோசனைகள், வழங்குபவர் குழந்தைகள் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பிரசன்னநாதன்.

நாராயணன் அவர்கள். 1:10 தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் பூனைக்காளியின் மருத்துவ பயன்கள், 1:55 திரை இசை, பிற்பகல் 2:15 மணித்திருநாடு, நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு பற்றிய தகவல்கள். பிற்பகல் 3:02 அன்பின் வரிகள், 4:02 பொதிகை தும்பி, 5:02 ஆலோசனை நேரம், 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7:00 திரை இசை, 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ் அவர்கள். 7:25 நம்மை சுற்றி. ஏழு 7:30 உழவர் உலகம் பசுந்தீவனம் உற்பத்தி முறை. உரை வழங்குபவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. அனுராதா அவர்கள். தொடர்ந்து வேளாண் கல்லூரி மாணவி வழங்கும் விவசாய குரல். 8:05 குக்கு, 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல். மலைபடுகடாம் குறிப்பிடும் மக்களின் பயணம், 10:00 தாலாட்டும் தஞ்சல், 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள்.

தரகடதாம்

இடம்பெற்ற திரைக்கான நிகழ்ச்சிகள் ஒழித்த பாடல்கள் இடம்பெற்ற படங்கள் நான்கு கில்லாடிகள், சிநேகிதி, நவகிரகம், பூவும் பொட்டும், தெல்லானா மோகனாம்பாள், மாலதி, உயர்ந்த மனிதன், உயிராமானமா, சிவந்தமண், சாந்தி நிலையம், இருக்கோடுகள், 500,000, சொர்க்கம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: The External Affairs Ministry said that during the meeting, both sides reviewed the entire spectrum of bilateral relations, including political, economic, trade, capacity building, health, and education. India Meteorological Department IMD has issued orange alert for thunder squall with wind over Bihar and Gangetic West Bengal for today. It has also predicted heavy rainfall over Arunachal Pradesh, Meghalaya, Assam, Sikkim, Tamil Nadu, Puducherry, Karaikal, Kerala and Mahi for today. In IPL cricket, Chennai Super Kings defeated Delhi Capitals by 8 wickets at Arun Jaitley Stadium in Delhi, chasing a target of 156 runs. Chennai Super Kings successfully overhauled the target in 17.3 overs for the loss of 2 wickets. Sanju Samson was declared the player of the match for his unbeaten knock of 87 runs. Opted to bat, Delhi Capitals made 155 for the loss of 7 wickets in the stipulated 20 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10. ஆகாஷ்வாணி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டில். அடுத்து இடம்பெறுவது நினைவில் நின்றவை நிகழ்ச்சி. இதில் வாழ்க்கை படகு, தாட்டுராணி, பூஜைக்கு வந்த மலர், சாந்தி ஆகிய படங்களிலிருந்து பாடல்களை கேட்டு ரசிப்போம். முதலில் இடம்பெறுவது வாழ்க்கை படகு படத்திலிருந்து 4 பாடல்கள்.
2: ஆண்டவன் புண்ணியத்தில் நீயாவது எப்போது இந்த புன்னகையோடவே இருடா என் கண்ணே.

0: கிடைக்குது முன்னாலே.
1: கூட்டுக்குள் இரண்டும் ஓடி ஒளிஞ்சு குஞ்சுது வாயாலே. குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே. குழு குழு காத்துக்கு கதகதப்பாக மிதிக்குது காலாலே.
0: காட்டுப்புறா ஒண்ணு ஜோடியை பா.

ஆயிரம் தடவை பேசிவிட்டாலும் ஆசைகள் குறையாது, ஆயிரம் தடவை பேசிவிட்டாலும் ஆசைகள் குறையாது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்மதமான பின் ரகசியம் கிடையாது, ஒரு ரகசியம் கிடையாது. காட்டுப்புறா

0: கண்டேன், அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிட கண்டேன், அங்கம் முழுதும் தங்கத் தகடு மின்னிட கண்டேன், அங்கே அல்லிப்பூவும் மெல்ல என்னை அழைக்கிட கண்டேன்,
1: வண்டு பறந்து பூவிலிருந்து

முழுவதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும் ஒதுங்கிடக் கண்டேன். உலகம் முழுதும் இருவர்க்குள்ளே அடங்கிடக் கண்டேன். ஒன்றில் ஒன்றாய் உயிர்கள் இரண்டும்

நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் வாழ்க்கை படகு, காட்டுராணி, பூஜைக்கு வந்த மலர், சாந்தி ஆகிய படங்களில் இருந்து பாடல்கள் கேட்டோம். சில நொடிகளில் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசை நேயர்களை நீ கேட்கலாம், நெஞ்சும் மறப்பதில்லை. இன்றைய நிகழ்ச்சியில் உத்தமன், ஒரு கொடியில் இரு மலர்கள், அன்னக்கிளி ஆகிய படங்களிலிருந்து பாடல்கள் உங்களுக்கு கேட்கலாம். துவக்கமாக உத்தமன் படத்திலிருந்து சில பாடல்கள் கேட்கலாம். முதலில் ஒழிக்கவிருப்பது TM சௌந்தரராஜன் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் நள்ளிரவு 2:32, 5 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலி 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை உத்தமன் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து ஒரு கொடியில் இரு மலர்கள் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் கோவை சவுந்தரராஜன் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

கவனிக்கே. நேரம் நள்ளிரவு 2:45, 55 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை.

நெஞ்சு மறப்பதில்லை நிகழ்ச்சியில் இதுவரை ஒரு கோடியில் இரு மலர்கள் படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து அன்னக்கிளி படத்திலிருந்து சில பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது எஸ் ஜானகி, பூர்ணிமா இணைந்து பாடல.

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது என்று நெஞ்சும் மறப்பதில்லை நிகழ்ச்சி. தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள். டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார். ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்கலாம் இனிய ராகம். இன்றைய நிகழ்ச்சியில் அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோடிசை கேட்கலாம். தொடர்ந்து இந்திராணி சென் அவர்களின் பாடல் கேட்கலாம். முதலில் ஒலிக்கவிருப்பது அம்ஜத் அலி கான் அவர்களின் சரோடிசை.

இதுவரை இனிய ராகம் நிகழ்ச்சியில் அம்ஜத் அலிகான் அவர்களின் சரோடிசையும் இந்திராணி சென் அவர்களின் பாடலையும் கேட்டீர்கள்.

0: தொடர்வது ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கைகள் டெல்லி அஞ்சல்.
1: நமஸ்கார், ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே சர் ஃபிரோசி.

அடுத்து குரு குஹனே. சண்முகப்பிரியா ராகத்தில் அமைந்த பெரியசாமி தூரன் பாடல் ஆதிதாளம்.

பரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் வள்ளலார் நகர் யூஇ பழனிவேல் அவர்களின் நாகசை இசை கேட்டீர்கள். குடியாத்தம் எஸ் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நேயர்களின் கேட்கலாம் புலரும் பொழுது. நிகழ்ச்சியின் முதலில் ஒலிக்கவிருப்பது சிந்து பைரவி படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

மகாமரை சரிகமகாகணபதி. பனி சரி ச நினிபம சரிகமகாகணபதி. நிப்ப நிப்பம் மாறி சரி சமசபசனி மகாகணபதி. நிச்சாரி சனி சரி சனி சனி சரி சனி சரி சாப்ப மகாமரி சரி சரிக மகாமரி சரி சரி ச நிபம நிப நிப நிப நிபம பனி பனி பனி பி சரி சரி சரி சனி சரி சரி சரி ச பனி பனி பனி பம பனி பனி பனி பனி சரி சரி சரி சனி சரி சரி சரி சரி ரி க மம ப க மம பம ப பனி பனி சரி சனி பம சரி க மக கணபதி. மனசா ஸ்மராமி வசிஷ்ட வாம தேவா.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது திருமால் பெருமை படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுஷீலா மற்றும் மாஸ்டர் மகாராஜன் ஆகியோர் இணைந்து பாடியுள்ள பாடல்.

நேரம் காலை 5:30 31 நொடிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் புலரும் பொழுது.